வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அலை 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 29ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். இன்றைய குரல்: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் செய்நன்றி அதிகாரத்தில் அமைந்துள்ள 108வது குரலுக்கு டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. ஒருவர் முன் செய்த நன்றியை மறப்பது அறமன்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறமாகும். குறளும் விளக்கமும் மீண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் முன் செய்த நல்லதை மறப்பது அறமன்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறமாகும். கேட்டது குறளும் விளக்கமும். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று இரவு 7:15 ஒலிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை 8 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி. கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி. 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுர கீதம். 7:25

சேவை செய்திகள் 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 சிறப்பு உரை. கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். தொடர்ந்து மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை. 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா. நலமாய் வளமாய் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதை அரங்கம் வழங்குபவர் துர்காதேவி. அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய வேலைவாய்ப்பு சேவை திட்டம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனி கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று மாலை 5:30 திரை இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இடம்பெறுவது சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுர காளியம்மன் திருக்கோவில். 6:40 முல்லைவனம். 7 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். இதன் தமிழாக்கம் இன்று 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யப்படும். 7:15 ஒலிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை 8 மணிக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை 8:10 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யப்படும். நேர்களை, நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக. இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில்

0: நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60 திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இந்த குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15. இறைவனை இசை வழியாக வணங்கும் இந்த நேரத்தில் நாம் இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியைப் போலே நன்னிய நின்முன் இங்கு நசித்திட வேண்டும் அண்ணாய் என்ற முண்டாசு கவிஞனின் வேண்டுகோளோடு நமது வேண்டுகோள்களும் நிறைவேறும் என்ற சிந்தனையுடன் பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

தொடரும் பாடல் பாரதி பால் பாடியது. பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். பிரார்த்தனை செய்ய முடியவில்லையா? அதற்கு பதிலாக சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகே வருவார். அன்னை தெரசா கூறியது.

நேரம் 6:22. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது அவசியம். தொடரும் பாடல் SMA காதிர் பாடியது.

தன்னைத்தானே அடக்க கற்றால் இந்த தரணி முழுவதும் உன்னை வணங்கும் என்ற சிந்தனையோடும் ஒலித்த பாடலுடனும் நிறைவு பெறுகிறது பக்திமாலை நிகழ்ச்சி.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதி

0: பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலூரமாக யூரியா 25 கிலோ, பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டசீம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஸ் உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றடுகள் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை 15 August 15-20 முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடர வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி பயன்படுத்தி முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலூரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரியட்டா பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பராக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம் 1770 கிலோ இருப்பில் உள்ளது. விலை 44 ரூபாய் 1 கிலோவிற்கு. நெல் ஆதார விதை கோ 56 6180 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55 1567 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52 2858 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 60 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை

0: விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
0: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
0: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
0: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
0: ஃபார்ம் டு சிட்டி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
0: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
0: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: இன்று மதியம் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: ஒரு கூட்டத்தை ரெண்டு கூட்டமாக பிரிக்கிறது. அந்த மாதிரி பிரிக்கிறப்ப என்னாகும், கூட்டத்தோட வலு வந்து குறைஞ்சி போயிடும், எண்ணிக்கை ஈக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். தேன் எடுக்கும் பருவத்தில் வந்து அதிகமாக தேன் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, அந்த தேன் சேகரிப்பு அறவை ஒரு அறைக்கு பதிலாக 2 அறை 3 அறை அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னாகும்னா, தேனி பெட்டிக்குள்ளே வந்து இடைவெளி நிறையா வரும். இந்த 3 நிலைகள்லேருந்த வண்டுகளோட தாக்குதல் அதிக அளவுல இருக்கும்.
2: தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும் இன்று பிற்பகல் 2:30. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு

0: அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும், தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும், தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேர் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும், அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துல ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம்ன்றத ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகள் நாங்கள்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
4: இது இதுல என்ன இது அப்படின்னா, 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மல்

0: ரீசார்ஜ் பண்ணுறது உங்கள் பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிஎஸ்என்எல்லுடைய 4G சர்வீஸு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியாக இருக்கும். டிடிஎச் பிளான்லேயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலாக இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியாக வருது. இது வந்து 2 மந்த்ஸ்க்கு வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளி

0: தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 திருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:55. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நில மாசுபாடு என்பது மனிதர்களின் செயல்பாடுகளாலும் பெருகி வரும் நகர்ப்புறமாதல், தொழிற்சாலைகள் அதிகரிப்பு மற்றும் நிலத்தின் இயற்கை வளங்களின் தேவை அதிகரித்தல் போன்றவற்றின் காரணமாக அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம். காடுகளில் உள்ள மரங்கள் சூரியனிடமிருந்து பெறப்படும் வெப்பத்தில் 20% வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்பி நிலத்தினை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கின்றது. காடுகளை அழிப்பதால் நிலம் சூரிய வெப்பம் மற்றும் மழையினால் நேரடியாக பாதிப்படைவதோடு மண் அரிப்பும் உண்டாகிறது. இதனால் நிலம் பயனற்றதாகி விடுகிறது. நாள்தோறும் பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக உணவு தேவையின் அளவு அதிகரித்து வருகிறது. இதனால் வேளாண்மையில் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்பொருட்களின் பயன்பாடு பெருகி வருவதால் அவை நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் இயற்கை தன்மையை பாதிப்படைய செய்கின்றன. இவையெல்லாம் நில மாசுபாட்டிற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. நம் வீடுகளில் உருவாகும் குப்பைகளில் மறுசுழற்சி செய்ய முடிந்தவை மற்றும் மறு பயன்பாடு உடையவை என பிரித்து அவற்றை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழும் நிலத்தை காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். திரை இசை பாடல் ஒன்று

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் கிராமங்களுக்குள் பிரவேசம் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து, சாத்தியமான வரையில் ஓர் ஆண் ஒரு பெண் இவர்களின் மேற்பார்வையில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் வைத்தோம். இந்த தொண்டர்களே வைத்திய உதவி செய்து சுகாதாரத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கிராம பெண்களிடையே பெண்கள் மூலம் சேவை செய்ய வேண்டும். மிகவும் சாதாரணமானதே வைத்திய உதவி. விளக்கெண்ணெய், கொய்னா, கந்தகக் களிம்பு ஆகியவையே தொண்டர்களிடம் கொடுத்த மருந்துகள். ஒரு நோயாளிக்கு அழலை படிந்திருந்தாலோ, மலச்சிக்கல் இருப்பதாக அவர் கூறினாலோ அவருக்கு விளக்கெண்ணெய் கொடுக்க வேண்டும். ஜுரம் இருந்தால் முதலில் விளக்கெண்ணெய் கொடுத்துவிட்டு பிறகு கொய்னா கொடுக்க வேண்டும். கட்டிச்சிறங்கோ சொரிசிறங்கோ இருந்தால் பாதிக்கப்பட்டிருந்த இடத்தில் நன்றாக அலம்பிவிட்டு கந்தகக் களிம்பை தடவ வேண்டும். மருந்தை வீட்டுக்கு கொண்டு போக நோயாளி யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. நோய் சிக்கலானதாக இருந்தால் டாக்டர் தேவின் ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டும். டாக்டர் தேவ் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு முக்கியமான கிராமத்திற்கும் போய் வருவார். இந்த எளிய வைத்திய உதவியை ஏராளமான மக்கள் பெற்று வந்தார்கள். கிராம மக்களுக்கு இருந்த நோய்கள் மிகச்சிலவே. நிபுணர்களின் உதவியின்றி சாதாரணமான சிகிச்சையினாலேயே குணமாகிவிடக்கூடியவை அவை. இதை நினைவில் வைத்து கொண்டால் எங்களுடைய வேலைத்திட்டம் விசித்திரமாக தோன்றுவதற்கில்லை. மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இதனால் அற்புதமான வகையில் நன்மை ஏற்பட்டது. சுகாதாரத்தை போதிப்பதே மிகவும் கஷ்டமாக இருந்தது. எதையும் தாங்களே செய்து கொள்ள மக்கள் தயாராயில்லை. வயல்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூட தங்கள் குப்பைகளை தாங்களே கூட்டி எடுத்து சுத்தம் செய்து கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் டாக்டர் தேவ் எளிதில் உற்சாகம் இழந்துவிடக்கூடியவர் அன்று. மற்ற கிராமங்களுக்கெல்லாம் உதாரணமாகும் வகையில் ஒரு கிராமத்தை அதிக சுத்தமாக வைத்திருப்பதில் அவரும் தொண்டர்களும் தங்கள் முழு சக்தியையும் உபயோகித்தார்கள். சாலைகளையும் வீட்டு வாசல்களையும் பெருக்கி சுத்தம் செய்தார்கள். கிணறுகளை சுத்தம் செய்து அவற்றுக்கு பக்கத்திலிருந்த குண்டு குழிகளையெல்லாம் மண்ணை போட்டு சமப்படுத்தினார்கள். இவ்வேலைகளை செய்ய தங்களுக்குள்ளே தொண்டர்களை திரட்டிக் கொள்ளுமாறு அன்போடு கிராம

கிராமவாசிகளை தூண்டினார்கள். சில கிராமங்களில் ஜனங்கள் வெட்கமடைந்து தாங்களும் இவ்வேளையில் ஈடுபட்டு விடும்படி செய்தார்கள். மற்ற கிராமங்களிலோ மக்கள் அதிக உற்சாகத்துடன் வேலை செய்தார்கள். என் மோட்டார் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லுவதற்கான சாலைகளை கூட போட்டுவிட்டார்கள். இவ்விதமான இனிய அனுபவங்களுடன் மக்களின் அசிரத்தையினால் உண்டான கசப்பான அனுபவங்களும் இவ்வாறு போகவில்லை. இத்தகைய வேலைகளை செய்வது தங்களுக்கு அருவறுப்பாக இருக்கிறதென்று கிராமவாசிகளில் சிலர் கூறிவிட்டதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஓர் அனுபவத்தை குறித்து இங்கே குறிப்பிடுவது மிகையாகாது. இதை பற்றி இதற்கு முன் நான் பல கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன். பீதி கர்வா என்பது ஒரு சிறிய கிராமம். அங்கே எங்கள் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அதற்கு பக்கத்திலுள்ள இன்னும் சிறிய ஒரு கிராமத்திற்கு நான் போயிருந்தபோது சில பெண்கள் மிகவும் அழுக்காய் இருந்த ஆடைகளை உடுத்தியிருப்பதைக் கண்டேன். அப்பெண்கள் தங்கள் ஆடைகளை ஏன் துவைத்து கட்டுவதில்லை என்று கேட்கும்படி என் மனைவியிடம் சொன்னேன். அவள் அவர்களோடு பேசினாள். அதில் ஒரு பெண் என் மனைவியை தன் குடிசைக்குள் அழைத்துச் சென்று கூறியது என்னவென்றால், வேறு ஆடைகள் வைத்திருக்கும் பெட்டியோ அலமாரியோ இங்கே இருக்கிறதா பாருங்கள். எனக்கு இருப்பது நான் கட்டியிருக்கும் இந்த புடவை ஒன்றுதான். இதை எப்படி துவைப்பது? மகாத்மாவிடம் எனக்கு இன்னொரு புடவை கொடுக்க சொல்லுங்கள். அப்பொழுது தினமும் நான் குளித்து துணிகளை சுத்தமாக வைத்திருப்பதாக வாக்குறுதி அளிக்க முடியும் என்றார். இந்த குடிசை இருந்த இந்த நிலைமை அபூர்வமானது அன்று. இந்திய கிராமங்கள் பலவற்றில் இதே போன்ற நிலைமையை காணலாம். இந்தியாவில் எண்ணற்ற குடிசைகளில் மக்கள் எந்தவிதமான தட்டுமுட்டு சாமான்களோ மாற்றி கட்டி கொள்வதற்கு வேறு துணியோ இல்லாமல் தங்கள் மானத்தை மறைப்பதற்கு வெறும் கந்தையுடனேயே வாழ்ந்து வருகின்றார்கள். வேறொரு அனுபவத்தையும் இங்கே குறிப்பிடுகிறேன். சம்பாரணில் மூங்கிலுக்கும் நாணலுக்கும் குறைவே இல்லை. பீதி கர்வாவில் பள்ளிக்கூடத்திற்கு மூங்கிலையும் நாணலையும் கொண்டே குடிசை போட்டிருந்தார்கள். யாரோ ஒருவர் பக்கத்து தோட்ட முதலாளியின் ஆளாக இருக்கக்கூடும். ஒரு நாள் இரவு குடிசைக்கு தீ வைத்து விட்டார். எரிந்து போன குடிசைக்கு பதிலாக மூங்கிலையும் நாணலையும் கொண்டு மற்றொரு குடிசை கட்டுவது உசிதமன்று என்று கருதப்பட்டது. ஸ்ரீ சோமனும் கஸ்தூரிபாயுமே அப்பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார்கள். பள்ளிக்கூடத்திற்கு செங்கல் கட்டிடமே கட்டிவிடுவதென்று ஸ்ரீ சோமன் முடிவு செய்தார். உழைப்பில் அவர் காட்டிய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொண்டு விட்டதால் பலர் அவருடன் ஒத்துழைத்தார்கள். சீக்கிரத்திலேயே ஒரு செங்கல் வீடு தயாராகிவிட்டது. இக்கட்டிடம் கொளுத்தப்பட்டுவிடும் என்ற பயமே பிறகு இல்லை. இவ்விதம் தொண்டர்கள் தங்கள் பள்ளிக்கூடங்கள், சுகாதார வேலை, வைத்திய உதவி ஆகியவற்றால் கிராம மக்களின் நம்பிக்கையையும் மதிப்பையும் பெற்றார்கள். அவர்களிடையே இத்தொண்டர்களுக்கு நல்ல செல்வாக்கும் ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆக்க வேலையை நிரந்தரமான அடிப்படையில் அமைத்துவிட வேண்டுமென்று எனக்கு இருந்த நம்பிக்கை நிறைவேறவில்லை என்பதை வருத்தத்துடன் நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். தொண்டர்கள் எல்லோரும் அங்கே கொஞ்ச காலத்திற்கே ஊதியம் செய்ய வந்தார்கள். ஊதியமின்றி நிரந்தரமாக அங்கிருந்து வேலை செய்ய பீகாரிலிருந்து தொண்டர்கள் கிடைக்கவில்லை. சம்பாரணில் என் வேலை முடிந்ததுமே இதற்கு மத்தியில் எனக்காக உருவாகி வந்த வெளிவேலை என்னை இழுத்து கொண்டு போய்விட்டது. என்றாலும் சம்பாரணில் சில மாதங்கள் செய்த வேலை ஆழ வேர்கொண்டு விட்டதால் அதன் பயனை இன்று கூட ஏதாவது ஒரு வகையில் அங்கே காண முடியும்.

0: காந்தி அஞ்சலி.
1: திரை இசை பாடல்கள் மதுரமாய் ஒலிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.

0: நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரிலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக

0: சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங் லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர் ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. சேவை செய்திகள். வருகின்ற 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 கோயம்புத்தூர் நவ இந்தியா இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்கை உரம் பற்றிய விவசாய கருத்தரங்கு நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த கருத்தரங்கில் பங்கேற்க முன்பதிவிற்கான எண்கள் 9-3-4-4-5-1-3-5-5-3, மற்றொரு எண் 9-9-4-8-6-9-1-5-6. தொலைபேசி எண்கள் மீண்டும் 9-3-4-4-5-1-3-5-5-3, 9-9-9-8-6-9-1-5-6. சேவை செய்தி கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு, நமது நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்று இரவு 7 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 ஒலிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை இரவு 8 இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை இரவு 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, இன்று காலை 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

இன்று பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 12:10க்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சி அரவிந்தன் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10க்கு எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் துர்காதேவி, அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.

இன்று பிற்பகல் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இதில் சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:30. மனதில் என்றும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே நீ இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைவோம். முதல் பாடல்

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜமுனா ராணி பாடிய பாடல். எஸ் எம் சுப்பைய நாயுடு இசையில்

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில்.

0: கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 7:47. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசீலா குரல்களில், சுதர்சனம் இசையில், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடலுடன் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:01. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி கேட்கலாம். இந்த நிமிடத்தை இனிமையாக மாற்றுவோமே. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி பாடிய பாடல்.

இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜா இசையில் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் இளையராஜா, இசையில் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: Jharkhand Corps file FIR over August 10th march of students to the assembly, says a report in Hindustan Times. Delhi Metro to start services at 4 a.m. on Independence Day, says a report in the Tribune. Succession search starts at Tata Sons after Chandrasekhan's exit, headlines Financial Express. And finally, historian Sumit Sarkar passes away, reports the Times of India. And with that, it's back to you, Nishit.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to address the nation today on the eve of 80th Independence Day. Partition Horrors Remembrance Day being observed today. Delhi government approves 20% quota for former Agniveers in fire services and prison department. Age limit relaxed. 7 workers killed and 14 injured following landslide and water seepage in under-construction tunnel in Chamoli district of Uttarakhand. And Iga Swiatek beats Elena Rybakina to claim the women's singles title at Canadian Open Tennis. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷவாணி இப்போது கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா வெங்கடேசன்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவர், சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ கல்வியாளர், தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி, சமூக நல சேவகர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். டாக்டர் வணக்கம்.
5: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
4: டாக்டர். உங்ககிட்ட முதல் கேள்வியா, அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உங்களுடைய இதயத்தில் ஒளிந்திருப்பது சாதனைகளின் பெருமையா அல்லது சேவை தந்த திருப்தியா?
5: நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்குறேன்.
4: அதை தான் நான் இப்படி போட்டிருக்கேன்.
5: சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. இட் இஸ் மை பர்த் ரைட். டு பி ஹாப்பி இஸ் மை பர்த் ரைட். ஐ வாஸ் இன் ஹெவன், நாராயணன் லக்ஷ்மியோட இருக்கும்போது, டே வாடா அப்படின்னாரு. வந்தனுங்க, நமஸ்காரம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என் பேர் பக்தவச்சலம். பக்தர்களுக்கு
4: வாத்சல்யமா இருக்கிறவர் தான்.
5: நாராயணா நாராயணா ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ கீழே பூமிக்கு போ, அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு. சந்தோஷமா இருந்தார் சாமி, நான் இங்கே சந்தோஷமா தான் இருக்கிறேன், கரெக்டாக சாப்பாடு வருது. இல்லை இல்லை, நீ கீழே போ, எனக்கு என்ன வேலை கொடுத்த அனுப்புறி. யூ கோ டவுன் டு மதர் எர்த்து, பூமாதேவி அங்கே இருப்பா, அங்கே போய் உட்காந்து சந்தோஷமாயிரு சாமி சாமி அப்படின்னு. அடே, உன்னை மனுஷனாக தானே போட்டிருக்கேன், அது உன்னை தமிழ்நாட்டில் தானே போட்டிருக்கேன். ஜாலியாக போ சாமி, எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? இங்கே இங்கே சந்தோஷமாக இருக்கேன், மேலே நீங்கள் இருக்கிறீங்க வைகுண்டத்தில் சந்தோஷமாக இருக்கேன். அங்கே போய் எப்படி சந்தோஷமாக இருக்க? சிம்பிள்ரா, மற்றவங்கள சந்தோஷப்படுத்து, உனக்கு சந்தோஷம் வரும். ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா ஒரு மடங்கு சந்தோஷம். நான் ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் இருக்குது. அது வருது, தினம் வருது. இந்த 52 வருஷத்தில் சுமார் ஒரு 50 லட்சம் பேஷண்ட்ஸை சந்தோஷப்படுத்தியிருப்பேன். எங்கிருந்தோ எங்களை தேடி வர்றாங்க மேடம். அப்போது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோம்னா நல்ல வார்த்தை. அண்ணா வாங்க, பயப்படாதீங்க, நல்ல வைத்தியம் பண்ணி கொடுக்குறோம், தைரியமாக இருங்க. இந்த வார்த்தை சொன்னாவே பாதி சரியாயிடுது.
4: உண்மைதான்,
5: சந்தோஷம்ங்கிறது ஒரு கடையில் கிலோ கணக்கில் வாங்குறதுல சந்தோஷம். கிலோ கணக்கில் நீங்கள் பாதாம் அல்வா வாங்கலாம். சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ளேயே உண்டாக்கணும். சந்தோஷம்ங்கிறது யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃப்ரம் யுவர் ஓன் ஹார்ட்.
4: இப்போ 1974 2026 வரைக்கும் இன்னும் தொடர்ந்து உங்கள் பயணம் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஆல விருட்சமாக வளர்ந்துருக்கு உங்களுடைய மருத்துவத்துறையில் நீங்கள் ஆற்றிய பணியாக இருக்கட்டும், உங்களுடைய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே. இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? பொதுவாக சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்கள் வழிகாட்டி யார்?
5: வேலைக்கு பண்ணிங்க போங்க, இந்த சீக்ரெட்டை கேட்குறீங்களே, இருந்தாலும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். மனுஷனாக பிறக்கிறதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால் நம்மளை உண்டாக்கிய கடவுள் நமக்கு நல்ல கை காலு கூணும் குருடும் இல்லாமல் நம்ம உண்டாக்கியிருக்காரு. அதாவது ரோல் மாடல் கிடையாது, அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்லணும். என்னை உண்டாக்கிய ரெண்டு பேர் இருக்காங்க. அம்மா பேர் ருக்மணி அம்மா, எங்கள் அப்பா பேர் கோவிந்தசாமி நாயுடு. அவங்க தான் எங்க

0: எங்களுக்கு கடவுள். எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஃபாதர். வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், வெஜிடேரியன். கடவுள் லட்சக்கணக்கான தினம் பிறப்புகளில் மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும். யூ கேன் மேக் சம்படி ஹாப்பி, யூ கேன் மேக் சம்படி லவ். ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் மேக் சம்படி லவ்.
1: டாக்டர், இப்போ வந்து மருத்துவம் வந்து ஒரு தொழில் மட்டும் இல்லை, அது ஒரு சேவை அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்திட்டே வரீங்க. இந்த எண்ணம் வந்து உங்கள் மனசில் எப்போது எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்களேன்.
0: April 5, 1943 நான் பிறந்தேங்க. 1945 நான் 2 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது திடீர்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹை ஃபீவர், 106. தென் ஐ வாஸ் அன்கான்ஷியஸ் ஃபார் 1 hour. ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது, ஃபிட்ஸ் வந்தது. எங்கள் ஊர் 500 கிராமம், இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். 1945 எங்கள் டாக்டர், டாக்டரே கிடையாது. ஸோ எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டா, ருக்மணி அம்மாவுக்கு அழுக. பையனுக்கு கொதிக்குதே, பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு ஒரு பயம். அப்பாவுக்கு தைரியம், இவன் பையன் இந்த பிழைச்சிக்குவான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போய் விபூதி எடுத்துக்கொண்டு நெத்தியில் தழுவினார். முருகா முருகா முருகா முருகா, இவனை பிழைக்க வச்சா இவனை டாக்டர் பண்ணுறேன்னார். 2 வயசுலேயே ஹி ப்ராமிஸ் லார்ட் முருகா. எங்கள் குடும்பத்தில் 60 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: அப்பாவோட வேண்டுதல் முருகன் அதை நிறைவேற்றி
0: கொடுத்தார். இந்த முருகனுக்கு எனக்கு அப்பாவை பிடிக்கும், முருகனுக்கு என்னையும் பிடிக்கும். அப்போது என்ன ஆகிப்போச்சு, என்ன வைத்திய நாராயணனை மாற்றிட்டார். லைஃப்பில் ஒரு டாக்டர் ஆகணும்னே போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலையும் அன்பை காமிக்கணும்னு நினைச்சார். தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்கே தொந்தரவு இருக்கோ அப்போ அங்கே இருக்க விரும்பினார். ஹி பிகேம் ஏ மெடிக்கல் டாக்டர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் சொல்லிக்கலாம். டாக்டரும் இருக்கலாம், நர்ஸ் இருக்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம்.
1: உண்மைதான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். ஒரு மருத்துவருக்கு முக்கியமான குணம் என்னவா இருக்கும்? அறிவா, திறமையா, மனிதநேயமா?
0: ஒரு மனுஷனுக்கு இஸ் அ குட் மேன் அப்படின்னா ஹி மஸ்ட் பி சின்சியராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், போய் பேசக்கூடாது. சின்சியராக இல்லைனா டாக்டர் ஆகக்கூடாது. If you are not a sincere doctor, nobody will come to you. If you have not read anything yesterday, you are uneducated today. சாகர வரைக்கும் படிக்கணும். டாக்டருங்கிறவர் தினம் புஸ்தகத்தை படிக்கணும். வாழ்க்கையில் மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்கணும்னா லேட்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியணுங்கோ.
1: கரெக்ட்.
0: நான் பாஸ் பண்ணது 1964, 1968 எம்எஸ் பாஸ் பண்ணேன், 1972 அமெரிக்கா போனேன், 1974 வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு 52 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில் 3:30 எந்திரிச்சு படிக்கிறேன், இன்னைக்கு படிக்கிறேன்.
1: பெரிய விஷயம் டாக்டர்.
0: இல்லையே, படிக்கிறது மறந்தேன்னா நம்ம பேக்வர்ட், பேக் நம்பரு. படிக்க தெரியலன்னா, அதாவது ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஏழையாக இறப்பது தவறு. ஏழையாக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில் படிக்கணும். அப்துல் கலாம் எங்கே படித்தாரு? எங்கேயோ அவங்க வாத்தியார் வீட்டில் போய் படித்தார். கரண்ட் அங்கே தான் இருந்தது, கையில் பணம் இல்லை. 10 ரூபாய்க்காக வேண்டி வீடு வீடாக பேப்பர் போட்டார். பேப்பர் பாய் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. படிப்பு
1: அவர் கையால் நீங்கள் பத்ம விருது வாங்கியிருக்கீங்க, அது அவருடைய நினைவை வந்து நீங்கள் ஒரு 2 வார்த்தையில் பகிர்ந்துக்கோங்க.
0: ராசி இருக்கணும்னா ராமேஸ்வரத்தில் பறக்கணும், இல்லைன்னா காசியில் பறக்கணும். அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போகிறதுக்கு காரணமே அவர் எந்த உயரத்துக்கு 85 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தார். எப்போ ஆரம்பித்தாரோ ஒரு 4 கோடி குழந்தைகளை பார்த்துருப்பார். இந்தியா பை 2020னா அது எப்படி பெரிய நாடாக மாற வேண்டும்ட்டு ஒரு 20 ஃபார்முலாஸ் வச்சுருந்தார். படிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, கடவுளை கும்பிடணும், பெரியவர்களை மதிக்கணும், பெரியவர்கள் சொல்லப்படி நடக்கணும்.
1: உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர்.
0: அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அவர் தடம் பதித்தார். இப்படி தான் இருக்கணும், மனுஷனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார். வாழ்க்கையில் பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். அவர் இறந்தப்போ 2,00,000 பேனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஒரு கடை திறக்கலைங்க.
1: ஆமாம்,
0: ரோடோரத்தில் இருக்க டீ கடை கூட முடிந்தானுங்க. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2005 கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் எ பினாக்கிள் ஆஃப் க்ளோரி ஃபார் மீ.
1: வெரி நைஸ்.
0: அதாவது அவுட் சைட் சென்னை தமிழ்நாட்டில் முதல் பட்டம் வாங்குது நான் தான். எங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சுமார் 1,00,000 பேர் படிச்சிருப்பாங்க. ஒரு 6 பேருக்கு தான் இந்த பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது.
1: பெரிய கௌரவம்,
0: ரொம்ப கௌரவம்.
1: அந்த கௌரவத்தால நம்ம கோயம்புத்தூருக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம். நீங்க இங்க வந்ததுல அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோடிங் டோஸ் ஒன்னு சஜஸ்ட் பண்ணி எல்லா அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இல்லையா, அது நீங்க சஜஸ்ட் பண்ணது தானே.
0: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லோடிங் டோஸை பத்தி பேசினேன். லோடிங் டோஸ்னா என்ன? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய முதல் உதவி மாத்திரை எதுக்காக வைக்கணும்? யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு முதல் உதவி டாக்டர் பாக்கெட்லேயே வச்சுக்கிறது. நெஞ்சு வலி வருது, உடம்பெல்லாம் வேக்குது, தலை லேசாக சுற்றுது, வலி இடது கைக்கு போகுது, வலி முதுகுக்கு போகுது, கழுத்துக்கு வருது, ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்படி அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதாவது கோல்டன் அவருங்கிறது

0: வந்து 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு பிரசவ வலி வருது, 1 hourக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் இந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா அந்த கோல்டன் அவரை 3 hoursாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், இசிஜி எடுப்பார், எக்கோகார்டிகிராஃப் பண்ணுவார், ஆஞ்சியோகிராம் பண்ணுவார், ஸ்டென்ட்டை போட்டுருவார். 8000 பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் 100 லோடிங் டோஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லேயே 4500 பேஷண்ட்ஸ் வேர் சேவ்டு. பேஷண்ட் உயிரோடு வந்தால் தானே அவனுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண முடியும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதனால்
1: பெரிய சஜஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க,
0: ஐடியா இஸ் லைஃபுங்க.
1: ஆமாம், உண்மைதான் டாக்டர். அதாவது வரும் தலைமுறைக்கு நீங்க விட்டு செல்லும் செய்தி, சொல்ல விரும்பும் செய்தி என்னவா இருக்கும்?
0: நான் 1964 பாஸ் பண்ணேன், 74 ஹாஸ்பிட்டல் கட். அந்த 10 வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் இஸ் டு லேர்ன், தென் யூ கேன் ஏர்ன். தி சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஐகானிக் டாக்டர். சாதாரண மக்களுக்கு நீங்க உதவிகரம் பண்றீங்களா? ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களா? அரசு திட்டத்துல நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்றீங்களா? ஏழை மக்களுக்கு உங்கள் சேவை கிடைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க பாரு, அதே தர்ம சிந்தனை. வைஷ்ணவன்ங்கிறது யாரு?
1: பிறருடைய துன்பம் தனதென்ன எண்ணும் பெருங்குணம் தமனே வைஷ்ணவன்.
0: கரெக்ட். மற்றவன் பண்ணும் கஷ்டத்தை நமது கஷ்டமாக கருதி அதுக்கு ஏதாவது செய்ய முற்படுகிறான்னு அவன் தான் வைஷ்ணவன், அவன் தான் மகிஷ்ணவன். புதிய தலைமுறைக்கு என்ன சொல்றேன், தொடர்ந்து வேலை பண்ணும். அதாவது நான் 18 மணி நேரம் வேலை பண்றேன், 18 மணி நேரம் வேலை பண்ணதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போய்க்கும். எப்போ வியாதி வரும் தெரியாது, அது ஞாயிற்றுக்கிழமை வரும், தீபாவளி அன்னைக்கு வரும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும். நான் ஆரம்பிச்சு இந்த 52 வருஷத்துல லீவுன்னு எடுக்கிறதில்லை. ஏன் லீவ் எடுக்கணும்? அவசியம் இல்லை. கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
1: நல்ல கேள்வி கேட்டீங்க.
0: கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
1: இல்லைங்க.
0: போலீஸ்கார ஒரு நாள் லீவ் எடுத்தாவே திருடன் உள்ள
1: வந்துடுறான்.
0: அந்த டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க, மிலிட்ரிக்காரன், அவன் லீவ் எடுத்தா சைனாக்காரன் உள்ள வந்துடுவான். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா சல்யூட் எடுக்கிற ஆள், எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான், காலத்தொட்டு கும்பிடுறான். இது பெரிய தொழில் இல்லை, இது பெரிய ஒரு சேவை. சொன்னீங்க மருத்துவ சேவை, அது கடவுள் கூட பேச மாட்டார். கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் பேசுறாரா? அப்ப நாம தானே பேசுறோம். கையை பிடிச்சி என்ன சொல்றோம், பயப்படாத, தைரியமா இரு, நாங்க பண்றோம், நல்ல வைத்தியம் பண்றோம்.
1: உங்க வாழ்க்கைய ஒரே ஒரு வாக்கியத்துல உங்களால சொல்ல முடியுமா?
0: அதாவது இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவ்வளவுதான், மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சேவை செய்யறவன் தான் மனுஷன், தனக்காக வேலை செய்யறவன் சுயநலவாதி. நாங்கெல்லாம் பொது நலம் கருதி, தி பர்சன் ஹூ இஸ் அ டாக்டர் ஹி மஸ்ட் ஹேவ் தி ஈகிள்ஸ் ஐஸ். நோயாளிக்கு என்ன வியாதின்னு நான் 10 அடி தூரத்துலேருந்தே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தி டாக்டர் ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், சிங்கம் மாதிரி இருக்கணும் மனசில். சிங்கத்துக்கு ராஜா எப்படி இருக்கும், பெரிய யானை அடிக்கும்
1: இல்லை?
0: யூ ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், தி ஐஸ் ஆஃப் அன் ஈகிள், அண்ட் ஹீ ஷுட் ஹேவ் எஸ்பெஷலி ஐம் அ சர்ஜன், ஐ ஷுட் ஹேவ் அ டெண்டர் ஃபிங்கர்ஸ் லைக் அ லேடிஸ். அந்த மாதிரி இருந்தனா ஜெயிக்கலாம். பரந்த மனப்பான்மை இருக்கணும். பட்டர்ஃப்ளை எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும். யானை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதே மாதிரி மலை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், காவேரி ஆறு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும், அப்போ தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும்.
1: சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதாவது சிரித்த முகத்தோடு, மனித நேயத்தோடு இப்போவும் மருத்துவத்துறையில் சிறிய பணி ஆற்றிட்டு வர்றீங்க, தொடர்ந்தும் ஆற்ற போகிறீங்க. உங்களுடைய இந்த பணிக்கு வந்து என்றைக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது.
0: இல்லை மேடம், எனக்கு வயசு 84 சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு மை பர்த் சர்டிஃபிகேட் 1943 பிறந்த பொண்ணு, 2026 ஐ எம் 83 இயர்ஸ் ஓல்டு. ஐ எம் 83 இயர்ஸ் ஓல்டு இன் மை ஏஜ், குரோனாலஜிக்கல் ஏஜ், பட் ஐ எம் ஆல்வேஸ் 24 இயர்ஸ் ஓல்டு இன் மை. வயசு கம்மிங்க.
1: ஆமாம்,
0: வயசு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கோட கேஜி ஹாஸ்பிட்டல் யாரும் ஓட முடியாது, நான் மாடிப்படி ஏறி இறங்குவேன், லிஃப்டில் போக மாட்டேன், ரேஸ் கோர்ஸில் ரவுண்ட் அடிப்பேன். உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மனசு ஹெல்த்தியாக இருக்கணும் என்ன பண்ணுறது,
1: அதை நீங்கள் தான் சொல்லணும்.
0: அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா ராம், அந்த கடவுளை கும்பிடுறது. யார் வந்தாலும் ஒரு கடவுள் தன்மையோட, கடவுள் தன்மைங்கிற இறக்க குணம், எந்த பாகுபாடும் இல்லாமல், இது என்ன ஜாதி எந்த மதம்னு கேட்காம, இவன் பாமர மக்களை பணக்காரனா பணம் இல்லாம, இப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு சாட்சி பின்னால் ஒரு அம்மா
1: உட்காந்துருக்கான்,
0: நான் பொய் சொல்ல முடியாது.
1: உங்களுடைய இந்த பணிக்கு என்றைக்குமே முற்றுப்புள்ளி இல்லை. நிலையத்துக்கு வந்து எங்ககிட்ட அவ்வளோ அழகாக இத்தனை உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அழகாக ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி டாக்டர்.
0: மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்தில் வந்து அந்த ஒலி முறையில் வந்து அது ஊட்டியோ, உத்தரகமண்டோ, குன்னூரோ, வால்பாறையோ எல்லாரும் கேட்கலாம். அது எப்போ ஆன் பண்ணலாம். அதனால இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி.
1: தமிழ்நாடு முழுக்க இப்போ உங்களுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
0: நன்றி.

0: மறக்கக்கூடாது, அப்பா அம்மாவை மறக்கக்கூடாது, ஆசிரியர் மறக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்கே பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன் இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மற்ற இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th August வருது,
1: நாளைக்கு
0: வருது. எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனால் அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேலே பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: நேயர்கள், இதுவரை கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் சௌமியா வெங்கடேசன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

நேரம் 8:45. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கிருக்கும் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்று இரவு 7 மணிக்கு டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னை அஞ்சலாக, 7:15 ஒளிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை 8 மணிக்கு இடம்பெறும். தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை 8:10 சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி.

ஒழித்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி இடம்பெறும். நேர்களின் நினைவிற்கு

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கடராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:29. 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். தொடர்ந்து மரியாத காதுரா, ராகம் சங்கராபரணம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கே தான் நான் வந்திருக்கேன். பொம்மிடி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இறங்கினோடனேயே வந்து இதற்கு இந்த ஊருக்கு வரதுக்கு உண்டான பஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த ஊரோட பேர் வந்து கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ஊர்கள் இதே பெயரில் இருக்குது. இந்த ஊரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பி பள்ளிப்பட்டி அப்படிங்கிறதான். அது என்ன ஏ பள்ளிப்பட்டி பி பள்ளிப்பட்டி அப்படின்னு பக்கத்துலலாம் இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, நம்ம பொம்மிடி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனேயே அவ்வளோ கடைகள் இருக்குங்க. நம்ம யாராவது ஊருக்கு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கடைகள்லையே நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே இல்லாத கடைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூக்கடையிலேருந்து கூடவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும், இல்லை சின்ன சின்ன தோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான கடைகளும் இருக்குது. பழங்கள் வாங்கக்கூடிய கடைகள் இருக்குது. கூடவே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயாகணும். ஸோ பொம்மிடியிலேருந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து பஸ்ஸில் வந்து அப்படி ரசிச்சுட்டே தான் இந்த கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா வர வழி எல்லாமே வயல்வெளி. கூடவே பார்த்தோம் அப்படின்னா அந்த பின்னாடி வந்து சின்ன சின்ன மலைகள் தெரியுது. அது என்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த மலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அந்த மலைகளுக்கு கீழே சின்ன சின்ன வீடுகளையும் பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது அங்கெல்லாம் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போகிறேன். அவங்கக்கிட்ட எல்லாம் நிறைய நான் விஷயங்களெல்லாம் பேச போகிறேன். அதை உங்கள் கூடையும் பகிர்ந்துக்க போகிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் எஸ் வி சேகர் பேசுறேன். கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே செம தூளுங்க.

வணக்கம். ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு நான் பி பள்ளிப்பட்டி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். இங்க பக்கத்துல நிறைய

கிராமங்கள் இருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டி இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு அழகான கிராமம். இந்த கிராமம் எப்படி போகுது அப்படின்னா ஒரு பெரிய நெடுஞ்சாலை, இந்த சாலைக்கு இருபுறம் வந்து இந்த கிராமம் வந்து நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாலையில் டிராவல் பண்ணும்போதே இரண்டு பக்கமும் வந்து அவங்க அறுவடை பண்ணுறது, அந்த வந்து அவங்க விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேர் ஆடு மேய்க்கிறவங்க கூடவே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே எல்லாருடைய வீடுகளும் வந்து நல்லா ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. கூடவே நல்ல பெரிய வீடுகளையும் பார்க்க முடியுது, சின்ன சின்ன குடிசை வீடுகளையும் பார்க்க முடியுது, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற வீடுகளையும் பார்க்க முடியுது. ஸோ குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் போக மீதி குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு தாய்மார்கள் வெளியில் வந்து நின்று பேசுகிறத பார்க்க முடியுது. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் நம்ம வந்து அப்படி இருப்போம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே பார்க்க முடியுது, எல்லோரும் வெளியே நின்று கதை பேசுகிறது, கூடவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, சரிங்களா இருந்தே இவங்க கூட எல்லாம் பேசி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் அதெல்லாம் தான் பண்ண போறேன். கூடவே இந்த மலையை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏற்காடு. அங்கே வந்து இங்கேருந்து வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஏற்காடு இருக்குது. ஸோ நீங்கள் இருந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஏற்காடை நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஷார்ட்கட் கூட இவங்க வந்து வச்சுருக்காங்களாம். அந்த ஷார்ட்கட்டில் தான் எல்லாருமே இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. ஆனால் அது ஒரு மலை ரூட்டாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் காரில் போக முடியும். அதனால் வந்து நம்ம வந்து பைக்கில் போகிறது அந்த மாதிரி போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து நைட் டைமில் கூட ட்ராவல் பண்ணி போய் அந்த ஏற்காட்டோட மழை அழகை வந்து ரசிப்போம் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லா வீடுகள்லேயும் வந்து இங்கே குரங்கு வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பார்த்தேன் சில வீடுகளில் குரங்கு, ஏதோ நான் தான் விருந்தாளி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு போகுதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் வந்து குரங்குகளை வந்து வெளியில் ஜூலையெல்லாம் பார்ப்போம், ஆனால் இங்கே வந்து அவங்க ரோட்லேயே ஜாலியாக திரியிறாங்க, ரொம்ப ஜாலியாக அலப்பறை பண்ணிட்டு, அதாவது சின்ன சின்ன குறும்புகள் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வீடுகளுக்கு வராங்க, அவங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது தராங்க, இவங்க அந்த குரங்குகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுது. ஸோ அந்த குரங்குகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி மலையை காமிக்கிறாங்க. அந்த குட்டி மலைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கோயிலும் இருக்குது. கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு சின்ன சர்ச், அது ஒரு மாதா சர்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அங்கே ப்ரேயர் பண்ணுற சத்தம் இங்கே வரையும் எனக்கு காதில் விழுகுது. அந்த சர்ச் பற்றி இப்போ நான் இன்னும் சில தகவல்கள்லாம் சேகரிக்க வேண்டியது இருக்குது, நான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன்.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஒரு குளம். இன்னைக்கு நான் பி பள்ளிப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே மலை மேலே ஒரு மாதா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதா கோவில் தான். இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த ஈஸ்டர் வரும் இல்லையா, இந்த சமயத்தில் இவங்க கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த கிராமம் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற மற்ற ஊர்கள்லேயும் ரொம்ப பிரபலமானது. இப்போ வந்து அது வெளிநாடுகள்லேயும் பிரபலமாகி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 3 நாள் திருவிழாவாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த 3 நாள் திருவிழாவில் ஏறக்குறைய 500 கடைகளுக்கு மேலாக இந்த ஊரில் வந்து போடப்படுமா. இந்த 500 கடைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு ஊர்கள்லேருந்து மக்கள் பொருட்களை கொண்டு வந்து இந்த ஊரில் வந்து சந்தை மாதிரி போட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, ஒலி ஒளி திருவிழா. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கதை மாதிரி அவங்க எடுத்து அந்த கதையை வந்து அவங்க நடிப்பாங்களாம். நடிக்கிறவங்களாம் யாருன்னு தெரியுமா, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே தான் வந்து இந்த விழாவில் கலந்துப்பாங்களாம். அதாவது இந்த கிராமத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயதானவர்கள் வர எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்களாம். இந்த நிகழ்ச்சி ஒரு நாடகமாக நடத்தப்படும் போது ஒவ்வொருவரும் வந்து அதற்குண்டான ரோல் வந்து பண்ணுவாங்களாம் அவங்க.

அவங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பாங்களாம். நடிக்கும்போது ஒருத்தரோட கதாபாத்திரம் முடிஞ்சோன்னு அவங்க கரெக்டாக விலகிட்டு அடுத்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க வந்துருவாங்களாம். ஸோ இப்படி இந்த மலைமையிலேருந்து மலைக்கு கீழே வரையும் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அதை பார்க்குறக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குங்கிறாங்க. இந்த கிராம மக்கள் முழுவதும் வந்து அந்த டைமில் இந்த அங்கே இருக்கிற அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த கிரவுண்டில் வந்து கூடிடுவாங்களாம். கூடி அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக அவங்க காத்திருந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, குழந்தைகள் கூட இதில் விரும்பி பங்கேற்பாங்க. குழந்தைகள் வந்து நடனம் ஆடுவது, கூடவே அவங்களும் வந்து இந்த வேடத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்று, நிறைய பேர் இந்த வேஷம் போட்டெல்லாம் வராங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களாவே வந்து அவங்களோட சுய விருப்பத்தின் பேரில், அதாவது அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம் இங்கே இருக்கிறவங்களாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், வேஷம் போட்டுட்டு அவங்க வந்து இதில் போய் கலந்துப்பாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வேஷம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிற ஒரு அக்கா கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கூட வேஷம் போட்டு போவேன், எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என் கூடயும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக அவங்க சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம், நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற என்னோடய குழந்தை, என்னோடய கணவர் எல்லாருமே நாங்கள் வந்து வேஷம் போட்டு போவோம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது, ஆனால் அந்த 3 நாட்கள் எங்களுக்கு ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த 3 நாட்களுக்காகவே நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக எப்போருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் எல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம், நாங்கள் அப்போருந்தே இந்த விழாவுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தயார் பண்ணி அதுக்காக வந்து சிரத்தை எடுத்து அதுக்காக தன்னை முழு மனசோடு ஈடுபடுத்திக்கிட்டு அதை பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து இந்த கிராம மக்கள் வந்து செய்கிறாங்க. கூடவே இங்கே விவசாயமும் பிரதானமாக இருக்குது. இங்கே வந்து கம்பு, சோளம், கூடவே நிலக்கடலை இதெல்லாம் பயிரிடுறத பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக இங்கே பக்கத்தில் நிறைய ஆலைகள் இருக்கிறத பார்க்குறேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து கம்பு இருக்கு இல்லையா, சோளம், அதை வந்து மாவாக வந்து தயாரிப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஆலைகள்லேருந்து தான் வந்து நிறைய பேருக்கு இந்த சோள மாவு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக தான் பட்டுச்சு. ஏன்னா இந்த ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய ஆலையா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. கூடவே இந்த சர்ச் கீழே இருக்கு இல்லையா, சர்ச் இந்த நேர் அந்த இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ நேராக அதுக்குள்ளே போகிறாங்க, அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, வர்றாங்க. அப்புறம் கீழேயும் வந்து இந்த பாறைகள், இந்த மாதிரி பாறைகளுக்குள்ளே வந்து போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. கூடவே அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறக்கும் அவங்க வந்து வராங்க போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு, ரம்யமாக இருக்குது. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. எங்கள் குழந்தைகள்லாம் வந்து சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாடுவாங்களாம், எங்கள் குழந்தைகள் கூட போய் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் பொருட்கள்லாம் வாங்குவீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு எல்லா பொருளுமே இங்கேயே கிடச்சிருமே, நாங்கள் ஏன் வெளியே போக போகிறோம் அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சரி, இன்னும் நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, பேசிட்டு வந்துடுறேன்.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை
2: 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். நான் இன்னைக்கு பி பள்ளிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேன். வர வழியில் வந்து நிறைய கோயில்களையும் பார்க்க முடிஞ்சது. கூடவே குலதெய்வங்களுடைய கோயில்களும் நிறைய வந்து இங்கே இருக்கு. மக்கள் வந்து வர வழியிலேயே வந்து சில இடங்களில் திருவிழாக்களையும் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு ஆடி கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களில் கோயில்களில் அந்த அம்மன் பாடல்களும் ஒலிக்க விட்டுட்டு எல்லாரும் வந்து கோயில்களில் போய் பக்தி சிரத்தையோடு கும்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. மக்களும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப மங்களகரமாக இருக்காங்க. எல்லாருமே சிவப்பு மஞ்சள் நேரத்தில் வந்து புடவையெல்லாம் உடுத்தி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த கோயில்களில் மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக போய் பக்தி சிரத்தையோட சாமி கும்பிடுறது. ஸோ இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமைங்கிறதால அங்கங்கே வந்து கூழ் வந்து கொடுக்குறாங்க. நானும் வந்து கூழெல்லாம் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கிராமத்துலேருந்து நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா டைம் வந்து 10:30 ஆகுது இல்லையா. ஸோ நானும் கிளம்பணும். ஏன்னா அடுத்த பஸ் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி தான் நான் இப்போ வந்து திரும்ப போகணும் ஊருக்கு. ஸோ அதனால் நானும் கிளம்புறேன். இன்றைக்கி பி பள்ளிப்பட்டி இந்த கிராம மக்களை சந்தித்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்கள பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த கிராமத்தை பற்றி சின்ன சின்ன தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிற

வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் கீதா கைலாஷ். நம் செவி கேட்கும் ஒலி அனைத்திலும் இசையின் ஸ்வரங்கள் ஒளிந்திருக்கும். ஆனால் மௌனத்தின் ஒலி பலருக்கும் கேட்பதில்லை. மௌனத்தின் இசையை மொழிபெயர்க்க புரிந்து கொள்ள ஒரு சில இதயங்களால் மட்டுமே முடியும். ஆம், என் மனதில் நீ நுழைந்தால் மௌனம் கூட இசையமைக்கும். கபிலனின் பாடல் வரிகளில் பாடல்.

நீ பார்க்கும் பார்வைகளிலெல்லாம் எனக்கான தேடல்கள் இருக்கின்றன. நீ பேசும் வார்த்தைகளிலோ எனக்கான பதில்கள் இருக்கின்றன. உன் ஒவ்வொரு புன்னகையிலும் ஒளிந்துள்ளது என் ஆழமான அன்பு. இது ஒரு நாளில் அமைந்த சொந்தமா? இல்லை, இல்லை, பல ஜென்மங்களாய் தொடரும் பந்தம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 இல். இது கவிதையும் கானமும். மரத்தின் இலைகள் கடலில் விழும்பொழுது அதன் போக்கில் அசைந்து கரையைச் சேரும். இந்த காட்சியைக் காணும் நாயகி தன் காதலை அதனுடன் ஒப்பிட்டு பாடும் இனிய பாடல்.

உண்மையான காதலில் பலருக்கு இதயம் தொலையும், வார்த்தைகள் தொலைந்து போகும், உறக்கம் தொலைந்து போகும். இந்த பாடலை பாடும் நாயகனோ தன்னுடனே சேர்ந்து நடந்து வரும் தன் நிழலையே காணவில்லை. அது தன் நாயகியிடம் சென்றுவிட்டது, இன்னும் திரும்பவில்லை என்று அறுதியிட்டுச் சொல்கிறான். இந்த புதுமையான அழகான கற்பனை நாமுத்துக்குமாரின் பாடல் வரிகளில்

அன்றாட இயற்கை நிகழ்வுகளை தன் கற்பனை திறத்தால் கவிதைகளாக்கி அதை நம் காதுகளுக்கு இனிமையான கானங்களாக்கி தருவது கலைஞர்களின் திறமை. இந்த பாடலிலும் எத்தனை எத்தனை உவமைகள். ஆம், தபங்கள் செய்யாமல் நல்வரங்கள் கிடைப்பதில்லை. வரங்கள் தருவதற்கென்றே வாழ்க்கை அமைந்தால் இல்லறம் நல்லறம்தானே?

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் கீதா கைலாஷ். வணக்கம் நேயர்களே.
1: நம்ம வீட்டுல யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பர்த்டேனா சும்மாவா? ஆமாங்க, நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் ரெயின்போவோட உதய நாள். அதை கொண்டாடும் வகையா இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஷோ, வானில் வாழ்த்துக்கள், கோயம்புத்தூர் ரெயின்போ உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த கொண்டாட்டத்துல நீங்களும் கலந்துக்கலாம். உங்களை போன் மூலமா வரவேற்க காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தலைவர் சௌமியா அவர்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், 26 ஆண்டு கால உறவு, தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: வணக்கம், நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்கள் எல்லோருமே விரும்பும் விதமாக அற்புதமான நிகழ்ச்சிகளை தொகுத்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்த எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூருக்கு என்னுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவருடைய சேவை தொடரணும் அப்படிங்கிறத இமான் அண்ணாச்சியினுடைய அன்பான பதிவாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடரட்டும் எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூருடைய அற்புதமான சேவை.

0: இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 26 ஆண்டு கால உறவு தொடர்கிறோம் இன்னும் அதே துடிப்போடு.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் மயங்க போப்பீங்க. ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதூளுங்க.
0: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வல்லுநரின் வார்த்தை இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். ஐயா இதுவரை இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி நூலிலும், இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலிலும், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வகித்த பங்கினை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி என்கிற நூலில், சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி, 20ஆம் நூற்றாண்டின் நாட்குறிப்புகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சாதனையாளர்கள் குறித்த தொகுப்புகள், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியினுடைய பங்கை விரிவாக கூறுது. இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பதிப்பாளரும் கூட. தனது காவிரி பதிப்பகத்தின் மூலம் இதுவரை 6 புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். உறையூரில் 110 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாகிச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா, இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, இந்திய விடுதலை போரில் தமிழகம், இந்த இரண்டு நூலையும் எழுதுவதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கிறிஸ்துவ ஆண்டு 2000 ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த 1000 ஆண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க. மில்லியனம் அப்படி நடத்தினாங்க. அப்போ நம்முடைய மாவட்டத்தை பற்றியே ஒரு வரலாறு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, அது பார்த்தா திருச்சிராப்பள்ளி துரு ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூலை பேர் வச்சு அந்த ஆர்வத்தின் காரணமாக எழுத்து தொடங்கணும்.
0: மொத்தம் ஒரு 7 தலைப்புகளில் கலை, இலக்கியம், அரசியல் இயக்கங்கள், அப்புறம் பல்வேறு பிரிவுகள் போட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு 7 தலைப்புகளில் அந்த நூலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சுதந்திர போரில் எப்படி இந்த காங்கிரஸ் இயக்கம் தோன்றதுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு எங்களோட பகிர்ந்து
1: கொள்ளுமா? நம் நாட்டினுடைய விடுதலை போரை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், 3 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பூடித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் போராடினாங்க, அதை நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநகரத்தில் யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது, மருது செல்வர்கள், பெரிய மருது, சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில் இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்கே வெள்ளையர்களால் அவங்களுக்கு மிளக துன்பம் வந்ததுனால இங்கே வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் சொல்லி, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்று ஆசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முதல்ல வெளியிட்டது மருது சகோதரர், திருச்சிராப்பள்ளியில் தான் வெளியிட்டாங்க.
0: மலைக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நாம மெயின் கார்டு கேட்டுன்னு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி, சந்தா சாஹிப், 2 பேத்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
1: ஆமா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம் இப்போ பார்க்குற மதில் சுவரில் இருந்து அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்கு, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்கே காந்தி மார்க்கெட், அங்கே ஒரு வளைவு இப்போ இருக்கு. இது ஒரு பெரிய மதில், அதுக்கு பக்கத்தில் பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்போ மேலரண் சாலை, கீழரண் சாலை இருக்கு. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
0: அடுத்து வேற எதுவும்
1: அதே காலகட்டம் சுதந்திர போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்கக்கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்போ வந்து இங்கே நதர்சா தர்கான்னு சொன்னவங்க அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினார். அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து

0: காங்கிரஸ் பேரியக்க தோன்றின பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகர்ல மிக மிக வேறு உண்டு இன்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னி பெசன்ட் அம்மையார வேற ஏதோ நிகழ்வு கைது பண்றாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரொட்டி விடுறாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னி பெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பா வந்து அப்ப எஃப்ஜிஎன் நடேசையர் ரசிக ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர், அவர் மாணவராக இருக்கார், அவர் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமாக போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேர், அவர் நேராக மாணவர்கள் மத்தியிலே போகிறார். காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நிற்கிறார், மாணவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறார். மன்னி பெசன்ட் அம்மையா இருக்கா, நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் ஒன்றாகாது, நீங்கள் தயவுசெய்து படிங்க, படித்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் கொடுக்குறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போகிறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமாக அன்னி பெசண்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்முடைய திருச்சிராப்பள்ளியில
0: காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்து கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறார். அவர் முதலில் சென்று பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்ற, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போகிற இடத்துலலாம் இவரே பேசிக்கிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்பில் இவர் சேர்த்துறாரு. இந்த எகிப்து நாட்டில் இருந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே காந்தியடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலி சகோதர் ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன்ஹால் அங்கே தான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முர்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேரால
1: பள்ளிக்கூடம் ஒன்று
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, மார்க்கெட் நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏத்த மாதிரி அவர் பெரிய ஆளுமை. அவர் தான் அதுக்கு வரவேற்பு இதில் கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வரார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் ஏறத்தாழ 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார், இரண்டு பக்கமும் சிங்கம் போல தியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்கும போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம், வந்தே மாதரம் என்போம்.

எதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஆயிரம் குண்டிக்கு தாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம் தந்தே.

0: இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு. அதில் முகமது அலி, சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
1: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதுல திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்க வர்றாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கியிருந்து இந்த மாவட்டம் பூரா சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்பொழுது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறாரு. ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில் எந்த இடத்துலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கலோ திறப்புகளாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில் போனீங்கன்னா,
0: உள்ள நுழையும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம்
1: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபால் ஆச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்கே இருக்கு. ஆனால் அதுக்கு அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவட்டம் பூராமே லால்குடி, மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு, அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு. துண்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே தமிழில் சொல்கிறார், ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்னு தமிழில் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை நம்முடைய தூய வரலாறு கல்லூரியில் அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹாலில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரி சார்பாக ஆங்கிலத்தில் வரவேற்புரை அழைத்து கொடுக்குறாங்க. அவர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்கள் ஒன்றா என்னுடைய குஜராத்தி மொழியில் கொடுத்துருக்கணும், இல்லை உங்கள் தமிழ் மொழியில் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். இது வந்து அவருடைய தாய்மொழி பற்றி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த, குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாக செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு, அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக, அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பு பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க, நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் இது நிறுத்துங்கன்னு சொல்லும்பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து எக்னேசியஸ் அப்படி சொல்லி ஒரு மாணவனும், அப்துல் சுபான் அப்படி சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ்காவில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக

0: நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவிதை பாடுவாங்களாம். காங்கிரஸில் மது விளக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
1: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்.
0: ஆமாம், பொருத்தமாக தான் இன்னைக்கு.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள், அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
2: முதல் செய்தி சவுக்கு நடந்த கூட்டம் டவுன் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் TSS ராஜனுடைய வீடு. வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாளில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிற பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ ஒரு 100 வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போகிறாங்க. குடியாலம் ரங்கசாமி ஐயங்கார்னு அங்கே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் தங்கி அதன் பிறகு கல்லணை வழியாக போகிறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவில் அடிக்க போகிறாங்க. இந்த 100 மட்டுமல்ல, அப்போ போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது KJ தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போடுறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி இரவோடு இரவாக வழி நெடுக அந்த சாலையில் இருபுறம் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் கட்டி கட்டி தொங்க விட்றாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகவே நம்ம கருதலாம்.

ஆசை இல்லையே எதிர் என்று யாரும் இல்லை எற்றும் ஆசை இல்லதா குதிரை இல்லை யானை இல்லை கொல்லும் ஆசை இல்லையே எதிர்

0: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்சப்பாடு நீங்க சொன்னீங்க 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றார், அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்
1: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்கநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம் உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
0: 1930 அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
1: 30 அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமுறை படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த குளித்தலையில தர்மலிங்கரோட முக போனார், அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா 1936 இங்க நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாக போறார். அவர் உறையூர்ல இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போறார். இது ஏன் போறாருங்கிறத கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்றாருனா 1924 இங்க காவேரியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்ப கம்பரசம்பேட்டையில நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம் அங்க இருக்கு, கிணறுகள் இருக்கு, 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள்லாம் தூர்ந்து போச்சு. அப்ப நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பார்க்கிறாரு, நேராக போய் சொல்றாரு. ஆனால் அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதை வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்கிறார். இவர் உடனே அதை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்கே அவர் வந்து மேல்முறையீடு செல்றார். அந்த மேல்முறையீடுல லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சா அவனை நீ பாராட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டித்து இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேராக அவருக்கு தபால் போடுறார், உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டில் பெரிய விருந்து கொடுக்குறாரு. அந்த விருதில் வந்து நேரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டில் இருக்குது, வேற எங்கேயும் அவர் அப்படி தான் சாப்பிட்டுருக்க மாட்டார். மேசை மீது உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம், தரையில் உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார்.

0: திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்.
2: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார். டைம்னு ஒரு பத்திரிக்கை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழு எப்படியோ தொடர்பு கொண்டு முத முதல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல கிரிக்கெட் குழுவோட போறாரு. அவர் ஏற்று வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா சாப்பிட்டாங்க. ரத்தினவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
1: எப்படி ரத்தினவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டிஎஸ்எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி சொல்லு.
2: டிஎஸ்எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சாரு. லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து வாவை சையர் அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. காந்தியடியில் அங்கே இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்கே இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறார். இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தால அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்கே மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கில காலத்திலேயே. அப்போ இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ திருச்சிராப்பள்ளியுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரையில் சிறைச்சாலை இருக்குது. அதுதான் இப்போ இருக்க சையத் புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை. ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்போ இவர் தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும்னு இப்போ புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகு தான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டிஎஸ்எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு. 1947 August 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில் தான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுற்றி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போது எம்எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையாக பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
1: அதே போல இப்போ நீங்கள் சொன்னீங்க லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்புறம் வாவேஸ் ஐயர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளி தான். அவருடைய பங்களிப்பு,
2: வாவேஸ் ஐயர் பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸாரை பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 miles மேலே கடலில் இருந்து வந்தார். மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லேயே இங்கே வந்து இறங்கும் பொழுது ஆனால் பிடிபட்டார். அப்போ சிறையில் இருந்துட்டு இங்கே வந்தார். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகையாக எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் காந்தியடிகள்கிட்ட வந்ததுக்கு பிறகு ஒரு மிதவாதி ஆயிடுறாரு. அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றாரு. சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்தபொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதியை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யர் விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
1: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு திருநகரோடைய பின்புறம் டிவி சாமிநாத சாஸ்திரியோட பெயரில் அமைஞ்ச ரோடு. அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி நம்மளுடைய
2: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி. ஒரு ஆயுர்வேத மருத்துவர். உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு. வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூற்றுக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை வச்சு அதை நூல் நூற்றுக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு இருக்கார். அதில் என்ன சிறப்பு என்னென்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார். அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் சிறைக்கு போயிருக்கார். ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ணன் சாஸ்திரின்னு பேர். அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போனாங்க.
1: எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு
2: கண்டிப்பாக உண்டு. அதனால தான்

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தபோது டி எஸ் அருணாச்சலமும் சங்கிலியாப்பிலையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா டி எஸ் அருணாச்சலம் பண்றோம்னே நம்ம
1: திருச்சியிலேயே இருக்கு.
0: ஆமா சிலையே இருக்கு. அவருடைய பங்களிப்பு பத்தி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியாப்பிள்ளை வந்து அந்த காலத்தில் ஆங்கில அரசில் சர்வேயர் நில அளவையராக பணி புரிஞ்சார். அவர் சாதாரணமல்ல. அன்னைக்கெல்லாம் நில அளவை பதவியை காந்தியடிகள் சொன்னார்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்தில் பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வெள்ளையினை வெளியேறு, காந்தியடிகளை விடுதலை செய், இப்படி பல்வேறு இது இவங்களே கையில் எழுதி எழுதி பல இடங்களில் ஒட்டியிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்பொழுது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் பையில் அவங்க இருந்ததெல்லாம் சில செய்தி இருந்திருக்கு, அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டார். அந்தளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஆலாசியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்களை புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னென்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்கார். அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது விருதுநகர்லேருந்து, ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுங்க அப்படின்னு. இவங்களுக்கு புரியல. இப்போ இவர் நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைதி பண்ணி கூட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலையில் தான் அவர் திருமணம், யாருக்கு, முத்துசாமி ஆசாரிங்கிறவர் காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைதி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடித்தாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியம் வந்து போலீஸ்கார்ட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு 10 மணிக்கு மேலே கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரா.
0: அது மாதிரி இன்னும் நிறைய
1: பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜி டி கோபாலன் ஒருத்தர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரையே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிக்கணும்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஜி டி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு சைமனே வெளியேறு. இதில் இந்த ஜி டி கோபாலன் என்ன பண்ணுவாரான், உடம்பு பூரா அது குறிப்பாக மார்பிளையும் பின்புறத்துலையும் பெரிய அட்டை, அதில் சைமனே வெளியேறு சைமனே வெளியேறுன்னு வேண்டி வரான். இவரை போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டா இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சி வரான், பின்பக்கம் முடியாது பின்பக்கம் கட்டி திருப்பிடுவான். போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்க பார்த்தாலும் மக்கள் மத்தியில இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போறான். அவர்

0: சைமன் துரைசாமி அதே மாதிரிதான், பெரிய போராளிகள் அவங்க எல்லாம்.
1: கட்டாயம் வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாரூருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
0: 1942 அப்போதான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படி சொல்ற செய்யல செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பே பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாதிரி நடத்த சொல்றாரு. அப்போ அவங்களாம் கைது பண்ணிடுறாங்க காந்தியடிகள், அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க, நேருவியை சிறைப்படுத்திடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பக்தவசலம், முத்தரங்க முதலியார், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயிலில் வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வராரு. ஆனால் காமராஜர் என்ன பண்றாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்பர் நெல்லூர்ல அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பா கட்டிட்டு வேற பஸ் ஏறி ஏறி எப்படியும் ஏறி வேலூருக்கு வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்கிறாரு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வர்றார். இங்கே தான் வந்து நம்ம ஹாலாசியம், அப்போ நாராயணசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடுன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டிஎஸ் அருணாச்சலம், இவங்கெல்லாம் சந்தித்து அவங்ககிட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போகணும் எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போயிட்டு பண்ணுறது ஒரு கைதியாகிறார். தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா புகழூர் இருக்கு இல்லையா, கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்காங்க, அவருடைய கணவர் நன்னா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைதி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைதி பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றினோம். அதே மாதிரி ஜெயகுண்டம் அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. டிஎஸ் அருணாச்சலம் தான் முன்னின்று நடத்துறாரு. அப்போ எஸ்கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைதி ஆடுறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய அர்ஜன் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
1: ஆமாங்க, இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர போரில் எப்படி ஈடுபட்டுச்சு, முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போரில் இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்றிரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக 7:15 ஒலிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை இன்றிரவு 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நிகழ்ச்சி நேரலை அடுத்து 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சி அரவிந்தன் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள், விஎல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். பனிரெண்டு 12:50 மெல்லிசை பாடல்கள், பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் துர்காதேவி ஆகிய நிகழ்ச்சிகள் கேட்கலாம். அமைப்பு கே வித்யாவதி. பிற்பகல் 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய வேலைவாய்ப்பு சேவை திட்டம். பிற்பகல் 2:30 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் தேனி கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். மாலை ஒளிபரப்பில் மாலை 5:30 திரேசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை தளம் வளம் வழங்குகிறார் சௌமியா, சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். 7:00 சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 10:00 அரங்கிசை பிரபஞ்சம் முக்கிய பிராண அவர்கள் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம். நேர்லே மீண்டும் நினைவூட்டுகிறோம், நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்றிரவு 7:00 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக 7:15 ஒளிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை இன்றிரவு 8:00 இடம்பெறும், தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை இன்றிரவு 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை.

0: இதுவரை சங்கீத சாரலில் சி அரவிந்தம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். வியல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது.

0: இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுகம் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1,057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பெஹானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாயி தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை.

கேட்டு அந்த மெல்லிசை பாடலை பாடியது எஸ் அம்பிளி. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

ஒளித்த மெல்லிசை பாடலை பாடினார் ஏஎல் ராகவன். நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. மெல்லிசையில் நிறைவு பாடலாக என் ராஜேஸ்வர ராவ் மற்றும் டி என் சுந்தரவள்ளி பாடிய பாடல்.

குளித்து அந்த மெல்லிசை பாடலை பாடினார்கள் என் ராஜேஸ்வர ராவ் மற்றும் டி வி சுந்தரவெள்ளி ஆகியோர். இத்துடன் மெல்லிசை நிறைவு பெற்றது. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

இதுதான் செங்கல்பட்டு ஆகிவிட்டது என்று நாம் அறிகிறோம் பட்டு என்ற ஊர் பெயரில். அதே போல பண்ணை, பண்ணை என்றால் வயல் என்பது பொருள். அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லப்படுவது அவங்க பெரிய பண்ணக்காரங்க அதெல்லாம் சொல்லலாம். எப்படி பண்ணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பெரிய பண்ணை வீடு அதெல்லாம் நிறைய விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்களை பண்ணைக்காரர்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குமாக அந்த வயல்வெளிகள் பயன்படுகின்றன. பெரிய வணிகம் செய்வதற்கும் வாங்குவதற்கும் விற்பதற்குமாக இருக்கும் இடப்பகுதியை நாம் பண்ணை என்று சொல்வோம். அப்படிதான் வழக்கில் பண்ணை என்பது வயல், வயல் நிறைய வைத்திருப்பவர்களை பண்ணைக்காரர்கள் என்று சொல்வோம். அப்படியாக வயல் நிறைந்த ஊர் பகுதிகள் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணை என்ற ஒட்டோடு இணைந்த ஊர் பெயர்களாக பார்க்கிறோம். நெல்லை, அதாவது நெல்லை மாவட்டத்தில் செந்திலான் பண்ணை என்ற ஒரு ஊர் பெயரை பார்க்கலாம். அதே போல விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கருகே 7000 பண்ணை என்று ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. ஏன் அந்த ஊருக்கு 7000 பண்ணை என்று பெயர் வந்திருக்கிறது என்று பார்த்தால், இப்பொழுதும் அந்த மாவட்ட பக்கத்தில் இருக்கும் ஊர்களில் பெரும் வசதி படைத்தவர்கள், முன்பு 3000, 8000 என்பது பெரிய தொகையாக கருதப்பட்ட காலத்தில் அவங்களை 3000, 8000 என்று அழைப்பதுண்டு. பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களை அப்படியாக சாத்தூர் பக்கத்தில் இருக்கும் 7000 பண்ணை என்பது, 7000 என்பது எண்ணெயும் பண்ணை என்பது வயல்வெளிகளையும் வணிகம் செய்யும் இடமாக இருக்கும் சூழல் அமைந்த ஒரு ஊர் என்பதனால் அது 7000 பண்ணை என்றே சுட்டப்பட்டிருக்கிறது. 7000 பண்ணை ஜமீன் வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு ஜமீனாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பழனம், கலனி என்ற சொற்களோடு இணைந்த ஊர் பெயர்களையும் நாம் பார்க்கலாம். பழனம் என்ற வயலை குறிக்கும் ஒரு சொல். தஞ்சை நாட்டில் திருப்பழனம் என்பது பாடல் பெற்ற ஒரு ஊராக நாம் கருதுகிறோம். அதே போல வயலை குறிப்பது கலனி, அவங்களுக்கு காடு கலனி உண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கலனி என்றால் வயலை குறிப்பது. கலனியூரன் என்று நாட்டுப்புற பாடல்களை சேகரித்தவருடைய பேரும் இருக்கிறது. இந்த கலனி என்னும் சொல் ஆற்காட்டிலுள்ள தென்கலனி, புதுக்கலனி என்ற ஊர் பெயர்களும் தஞ்சை நாட்டிலும் கலனி என்றே இருந்திருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி டெல்டா பகுதி என்பதனால் அங்கு வளமான வயல் சூழ்ந்த நிலப்பகுதியாக இருந்ததனால் அங்கு வந்து பழனமும் கலனியும், அதாவது வயல் சூழ்ந்த நிலப்பகுதியாக இருந்ததனால் அந்த ஒட்டு பெயர்கள் இணைந்து ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். தோட்டம் அப்படின்னு சொல்றப்ப பொதுவாக நான் கொல்லைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்துல. அதுபோல ஊற்று நீரை இறைத்து பயிர் செய்யும் இடத்தை நாம் தோட்டம் என்று சொல்வோம். தோட்டம் துறவு அப்படின்னா கிணற்றடியோடு சேர்ந்த நிலப்பகுதி, தோட்டப்பகுதி என்பதனால் தோட்டம் துறவு என்று சொல்வோம். அப்படியாக தோட்டம் என்ற பெயரில் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டி பூந்தோட்டமும் இஞ்சி கொல்லை கருப்பு கிளாரும் உள்ளன. தோட்டம், கொல்லை, கிளார் என்பவையெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஊர் என்ற பெயரோடும் நிறைய ஊர் பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது ஆத்தூர், மாத்தூர், வானூர், மானூர், மருதூர், நாவலூர், இப்படி பல பெயர்களை நாம் சொல்லலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் பேர் மாமண்டூர். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். இந்த ஊருக்கு ஏன் மாமண்டூர்னு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதனுடைய பெயர் மா வண்டூர் என்றே இருந்திருக்கிறது. அதுதான் மருவி மாமண்டூர் என்றே அழைக்கப்பெறுகிறதை நாம் பார்க்கலாம். இங்கு கிபி 7ஆம் நூற்றாண்டு பல்லவர்களை சேர்ந்த பாறை ஓவியங்களும் குடைவரை கோயில்களும் கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கிறதை தொல்லியல் சான்றுகள் நிரூபிக்கின்றன. தூசி மாமண்டூர் கல்வெட்டுகள் கிரந்தம் வடமொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளாக கிடைத்திருக்கின்றன. இந்த மாமண்டூர் என்பது பழைய பெயராக, அதாவது பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இருந்ததனால் அவருடைய பெயரிலே இந்த ஊர் பெயரானது மகேந்திர மங்கலம், நரசிம்ம மங்கலம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர்கள சிறப்பை சொல்லும் விதமாக கனிமான் குன்று கல்வெட்டு ஆனது பல்லவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை குறிப்பிடுவதாக நிறைய செய்திகளை அதன் வழி அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சமணர் படுகைகள் இருந்த இடமாக கனிமான் குன்று இருந்திருக்கிறது. அதுவும் தொல்லியல் வரலாற்று சான்றுக்கு ஆதாரமாக திகழ்கின்றன இந்த மாமண்டூர் கனிமான் குன்று. அதே போல மகேந்திரவர்மன் அங்கே நீர்ப்பாசனத்திற்காக வெட்டிய ஏரி சித்திரமேக தடாகம் என்றே இருக்கிறது.
அது மகேந்திரவர்ம ஏரி என்றே சொல்லப்படுகிறது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக மாமண்டூர் திகழ்கிறது. இந்த ஊர்லேயும் ஊர் என்ற ஒரு ஒட்டோடு

இணைந்த ஊர் பெயராகும். இப்படி அந்தந்த ஊரில் என்ன சிறப்பு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் காரண பெயராகவும் நிறைய ஊர் பெயர் இருக்கு. சென்னையில் இருக்கும் ஆலந்தூர் என்பது ஆலமரங்கள் நிறைந்த ஒரு ஊராகவும் திகழ்ந்திருக்கிறது. அதே மாதிரி பாலூர், வானூர், மானூர், தேனூர் இவையெல்லாம் ஊர் என்ற ஒட்டு பெயரோடு இணைந்த ஊர் பெயராக நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தாய் அன்பு. அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும், அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும். கிணற்றிலிருந்து நீர் சேர்ந்த தெரியாத குழந்தையை வாரி அணைத்து அமுதூட்டுகிறாள். கிணற்றிலிருந்து நீர் சேர்ந்த தெரியாத குழந்தையை வாரி அணைத்து அமுதூட்டுகிறாள். சிறுநீர் கழித்து அருவறுப்பில்லாமல் அதில் விளையாடுகிறது குழந்தை. சிறுநீர் கழித்து அருவறுப்பில்லாமல் அதில் விளையாடுகிறது

குழந்தை. பசிக்குச் சோறு கேட்கவில்லை, அம்மா என்று அழைக்கவில்லை. பசிக்குச் சோறு கேட்கவில்லை, அம்மா என்று அழைக்கவில்லை. இயற்கை வனப்பை மறைக்கத் தெரியவில்லை. மரமாய் வளர்கிறாள். இயற்கை வனப்பை மறைக்கத் தெரியவில்லை, மரமாய் வளர்கிறாள். மன வளர்ச்சி இல்லை என்றார்கள், மன வளர்ச்சி இல்லை என்றார்கள். பெண்ணாயிற்றே, பருவும் பருவமும் வந்ததும் கட்டி அணைத்து உறங்குபவள் தாயின் கையை தட்டி விடுகிறாள். பெண்ணாயிற்றே, பருவும் பருவமும் வந்ததும் கட்டி அணைத்து உறங்குபவள் தாயின் கையை தட்டி விடுகிறாள். மாதந்தோறும் மாதவிடாய் கசியும் இரத்தத்தில் தாயின் உதிரம் கொதிக்கிறது. மாதந்தோறும் மாதவிடாய் கசியும் இரத்தத்தில் தாயின் உதிரம் கொதிக்கிறது. பூத்த பூவாய் புன்னகையுடன் பார்த்து கொண்டே இருக்கிறாள் தாய். பூத்த பூவாய் புன்னகையுடன் பார்த்து கொண்டே இருக்கிறாள் தாய். தேன் சிட்டின் வருகைக்காக அல்ல, செம்மல் காண. தேன் சிட்டின் வருகைக்காக அல்ல, செம்மல் காண. தாயின் அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும். தாயின் அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும். அம்மாவைப் போல அன்பு செலுத்துவோர் ஒருவருமில்லை என்று வன்முறையை கூட அன்பில் சேர்க்க கவிதையில் மட்டுமே முடியும். தான் பெற்ற குழந்தைக்கு அமுதூட்டுவதில் தொடங்கி உடலை சுத்தம் செய்வது வரை அருவறுப்பில்லாமல் வளர்ப்பவள்தான் அன்னை. என்றாலும் தன் பணியை கூட செய்ய வியலாத மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு உணவும் முறைவிடமும் கொடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாலும் தன் காலம் கடந்த பின் இந்த குழந்தையை யார் பாதுகாப்பார்களோ என்ற கவலையில் ஒரு பூ மலர்ந்து உதிர்வது போல தன் காலத்திலேயே இறக்க வேண்டும் என்று அன்பின் மிகுதி வன்முறையாக கொண்டதுதான் இக்கவிதை. இதில் செம்மல் என்றால் உதிர்ந்த பூ பழம் பூவாய் செந்நிறம் பெற்று அழுகும் நிலை. அதுவாது அவள் தாய் தான் இருக்கும் பொழுதே தன் குழந்தை இறக்க வேண்டும் என்று மனநலம் குன்றிய குழந்தைக்காக வேண்டுவதே இந்த கவிதை.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் வந்து பிரெக்னன்சி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆசனாக்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம்ன்றது இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போறேன். கர்ப்பிணி பெண் உங்களோட பிரெக்னன்சி டைம்ல வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களோட கர்ப்ப காலம்ன்றது 40 வாரங்கள் அல்லது சுமார் 9 மாதங்களாக அமையும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நிலைகள் இருக்குது. இதை வந்து ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து என்னென்னலாம் முக்கியமான நிலை, அந்த நிலையில் வந்து என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரி வளர்ச்சிகள் ஏற்படும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டுமல்ல அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி செய்யலாம், என்ன மாதிரி ஆசனாக்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ முதல் 3 மாதங்கள், அதாவது முதல் வாரம் தொடங்கி ஒரு 12 வாரம் வரல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான ஒரு ஆரம்ப கட்டமாகும். இது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் மிஸ் ஆகும்போது மார்னிங் சிக்னஸ், காலை சோர்வு, வாந்தி மற்றும் லேசாக நம்ம ஒரு செஸ்டில் ஒரு பெயின், அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து அறிகுறிகள், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறோன்றதுக்காக ஒரு அறிகுறிகள் அது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட தலை, மூளை, இதயம், கைகள் மற்றும் கால்கள் உருவாகக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்களோட ப்ரெக்னென்சியை வந்து கர்ப்ப பரிசோதனை செஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய வைட்டமின் மாத்திரைகள் மற்றும் வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க ஆலோசனையோடு நீங்கள் சாப்பிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் சத்தான ஆகாரம் சாப்பிடணும். ஒரு சுகர் ஐட்டம்ஸோ சால்ட் நிறைஞ்ச ஐட்டம்ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அது வந்து குழந்தைக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தில் யோகா மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு இருக்கிற பதற்றம், ஆங்ஸைட்டி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஏற்கனவே யோகா பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட வயிறு கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அழுத்துற மாதிரி ஆசனாக்கள் மற்றும் நம்மளோட வயிறு வந்து முறுக்கல் ஆகிற மாதிரி ட்விஸ்டிங் போசஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். என்ன மாதிரி ஆசனா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மென்மையான ஆசனாவான பாலாசனா, கேட் அண்ட் கவ் அப்படின்னு சொல்லுவோம், மர்ஜரி ஆசனா. ஸோ பாலாசனான்றது சைல்ட் போஸ், மர்ஜரி ஆசனான்றது கேட் அண்ட் கவ். அந்த மாதிரி ஆசனாக்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தியானமும் செய்யலாம். வயரை அமுத்துற மாதிரி மூச்சு பயிற்சிகள் இருக்குது. கபாலபாத்தி அப்புறம் பஸ்திரிக்கா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர், நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ். ஸோ உங்களுக்கு 13 வாரம் தொடங்கி 27 வாரம் வரல இருக்கிறது வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர். இது வந்து கர்ப்பத்தோட நடுவு பகுதி. ஸோ 4வது மாதம் தொடங்கி 6 மாதங்கள் வரையில் இருக்கக்கூடிய ட்ரைமிஸ்டர் தான் இது, ரெண்டாவது ட்ரைமிஸ்டர். இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து அந்த வாந்தி மயக்கம் அதெல்லாம் சரியாகி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலம் இது. ஸோ இதில் வந்து அவங்களோட குழந்தையோட அசைவுகளை வந்து ஒரு தாய்மார் வந்து உணரக்கூடிய காலம் இது. குழந்தைக்குமே வந்து முகபாவனைகள் உருவாகி கைரேகைகள் இதெல்லாம் வந்து வளர தொடங்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம அந்த ஸ்கேன்லாம் போயிட்டு குழந்தையோட வளர்ச்சியை வந்து கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாடி சுத்தி பிராணயாமா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் முதல் எபிசோடில், நாடி சுத்தி பிராணயாமா உங்களுக்கு சாண்டிங் பண்ண தெரிஞ்சால் சாண்டிங் பண்ணலாம், பிராமரி பிராணயாமமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான பிராணயாமா பண்ணுறது மூலமாக உங்களோட உடலில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா அதிகரித்து உங்களோட மைண்டுமே நல்லா காம் டவுன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ஓப்பனிங் போஸ்டர்ஸ், அதாவது உங்களோட இடுப்பு தசைகள் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய போஸ்டர்ஸ். எதுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா

குழந்தை வந்து உள்ளே வளரும்போது உங்களோட யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பை எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு சுற்றி இருக்கிற தசைகள் வந்து ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைட் அடிவயிறு பெயினோ இல்லை வந்து லோவர் பேக் பெயினோ அந்த மாதிரி வலி தொடங்கும். ஆக்சுவலாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் முதல்லே வந்து உங்களோட மசில்ஸை வந்து ப்ரிப்பேர்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி த்ரிகோண ஆசனா மாதிரி ஆசனா பண்ணும்போது உங்களோட இடுப்பு தசைகள்லாம் வந்து நல்லா நெகிழ்வடைஞ்சு ஃப்ளெக்சிபிள் ஆகி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை வளரும்போது கம்ஃபர்டபுளாக வளர்கிறதுக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆசனாக்கள் பண்ணும்போது கர்ப்பப்பை வந்து விரிவடைகிறதுனால வரக்கூடிய எந்த விதமான பெயினுமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ பர்வத்தாசனா சேதுபந்தாசனா மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது, போன எபிசோடில் சேதுபந்தாசனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது இது இன்வர்ஷன் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து குழந்தை வந்து கீழே இறங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது அந்த கீழே குழந்தை வராமல் பார்த்துக்கும் ஆக்சுவலாக. ஸோ நல்லா குழந்தையுமே உள்ளே நல்லபடியாக வளரத்துக்குமே வந்து வழிவகுக்கும். அடுத்தது வந்து நம்மளோட மார்பு பகுதி. ஸோ நம்மளுக்கு வயிறு பெருசாக போய் லங்ஸில் நுரையீரலில் வந்து போயிட்டு இடிக்க தொடங்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அந்த பிரெத்லெஸ்னஸ், கொஞ்சம் நேரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏறினாலே வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து செஸ்ட்டு நல்லா உங்களோட மார்பகம் வந்து விரிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சஸும் ஆசனாக்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீரபத்ராசனா வந்து ஒரு நல்ல ஆசனா, உங்களோட செஸ்ட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி மூச்சுத்திணறல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆசனா வந்து வீரபத்ராசனா. இப்போது தேர்ட் ட்ரைமிஸ்டர் பார்ப்போம். தேர்ட் ட்ரைமிஸ்டர் வந்து 28 வாரங்கள் தொடங்கி 40 வாரம் வரையிலும் போகிறது தேர்ட் ட்ரைமிஸ்டர். இது வந்து பிரசவத்தோட இறுதி கட்டமாகும். 7 மாதம் தொடங்கி 9 மாதங்கள் வரையும் இருக்கும் இந்த ட்ரைமிஸ்டர். இந்த காலகட்டத்தில் லைட்டாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிக்கடிக்கு சிறுநீர் கழிக்க போகிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லோவர் பேக் பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து யோகா பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த பேக் பெயினுமே வராமல் நம்ம தடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம் இது. அதே மாதிரி குழந்தையுமே வந்து பிரசவத்திற்கு தயாராகக்கூடிய காலம் வந்து இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட தலை வந்து கீழே திரும்பும், ஆக்சுவலாக கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பிரசவத்திற்கு ரெடி ஆகுதுன்றத நம்ம ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் வந்து குழந்தை வந்து தலை கீழே வரல, இன்னுமே வந்து கிராஸ் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யோகாவில் வந்து குழந்தைய ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஹெட் டவுன் பொசிஷனுக்கு, மீன்ஸ் செஃபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், தலை கீழாக இருக்கிற பொசிஷனுக்குமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்குமே ஆசனாக்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஆசனா பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்டிஃபையான ஒரு யோகா ட்ரெய்னர்கிட்ட, அதாவது பிரசவக்கால யோகா நிபுணர்னே இருக்காங்க, அந்த மாதிரி நிபுணரோட ஆலோசனையோட மேற்பார்வையோட செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரெக்னென்சின்றது ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து பண்ணக்கூடாது. அவங்களோட கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது உங்கள் உடல் கண்டிஷன் அன்றைக்கி எப்படி இருக்கோ, பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தர். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெய்னர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குபவர் வி. துர்கா ரமேஷ் அவர்கள்.
1: அது ஒரு அழகான கிராமம். விவசாயத்தை அடிப்படையா கொண்ட ஊர் அது. அந்த ஊர்ல சிலை செய்யற ஒரு ஆள் இருந்தான். அவன் சிலைய வடிவமைக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அங்க 18 கிராமத்துக்கும் சேர்த்து ஒரு அம்மன் கோயிலும் இருந்துச்சு. அந்த கோவில்ல திருவிழா வந்துச்சு. அப்போ அங்க நிறைய போட்டிகளும் நடந்துச்சு. 18 கிராமங்களும் ஒன்னு கூடி ஒரே கோலாகலமா இருந்துச்சு. அதுல சிலை செய்யற போட்டியும் இருந்துச்சு. ஊரே ஒன்னு கூடி இந்த சிலை செய்யற சிப்பிய அந்த போட்டியில கலந்துக்க வச்சாங்க. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு போட்டியில சிறப்பா ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா சிலை செய்யற போட்டியில இந்த சிற்பி தான் ஜெயிப்பார்னு அந்த ஊர் மக்கள் ரொம்பவே உறுதியா நம்புனாங்க. முதல் சுற்று, ரெண்டாம் சுற்றுன்னு எல்லாமே ஓரளவு சுலபமான சிலைகளா செய்ய சொன்னாங்க. அதுல ரெண்டுலேயுமே இந்த சிற்பி தேறி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாரு. மூணாவது கட்டத்துல கற்பனைக்கே எட்டாத வகையில ஒரு சிலைய செய்ய சொன்னாங்க. அதுக்கு 3 அவகாசமா கொடுத்தாங்க ஒவ்வொரு சிற்பிக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் சிலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிற்பி இவரோட கற்பனையிலேயே அந்த சிலைய வடிக்க ஆரம்பிச்சாரு. முதல் நாள் மக்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. யாருக்குமே அந்த சிலை திருப்தியா இல்ல. வேணாம்னு சொல்லி அந்த சிற்பி அந்த சிலைய உடைச்சிட்டாரு. 2 நாளும் அவங்க போய் பார்த்தாங்க. அப்பவும் அவர் செஞ்ச சிலை நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்ல அந்த சிற்பி அந்த சிலையையும் உடைச்சிட்டாரு. 3 போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் அந்த சிலையும் நல்லாவே இல்லைன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் அந்த சிற்பி தன்னோட சிலையை உடைச்சிட்டாரு. இந்த போட்டியில நம்ம ஊர் தோக்கத்தான் போகுது அப்படின்னு ஊர் மக்களே சேர்ந்து முடிவு பண்ணி போட்டி அறிவிச்சிருந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அங்க போய் அந்த ஊர் தலைவரே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதா சொல்லி அறிவிக்க போனாரு. அந்த நேரத்துல அந்த சிற்பி வேகமா இன்னொரு சிலையை எடுத்துட்டு ஓடி வராரு. அது இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு, கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு தத்ரூபமான சிலையா இருந்தது. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். இதை எப்போ இவர் செஞ்சாரு அப்படின்னு.

0: அப்பதான் அந்த சிற்பி பேச ஆரம்பிச்சாரு. முதல் நாளே எல்லாரும் கண்டுபிடிச்ச தவற அப்படியே எதிர்ப்பதமா வச்சு ஒரு சிலைய செதுக்கியிருக்காரு. ரெண்டாவது நாள் கண்டுபிடிச்ச தவறுக்கு எதிர்ப்பதமா மேல மேல அந்த சிலைய வடிவம் அமைச்சிருக்காரு. மூணாவது நாள் இவரோட கற்பனையையும் முழுசா சேர்த்து அந்த சிலைக்கு மெருகூட்டி இதுவரைக்கும் யாருமே பார்த்தே இல்லாத ஒரு சிலையா வடிச்சிருக்காரு. அதை கொண்டு வந்துதான் அங்க கொடுத்திருக்காரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அங்க நடந்த போட்டியில அந்த சிலை தான் முதல் பரிசு ஜெயிது. ஊர் மக்களே சேர்ந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லியும் அவர் அதை தோல்வியா நினைக்காம வெற்றியோட முதல் படியா நினைச்சதுதான் அவரோட வெற்றிக்கு கொண்டு போச்சு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சிலையை யாருமே செஞ்சதில்லைன்னு சொல்லி 18 கிராமமும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கே மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்தாங்க. வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தா தோத்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் இல்ல, தோல்வியை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். தோல்விங்கிறது வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடங்கள்ல ஒன்னே தவிர அதுல அவமானம் ஏதும் இல்ல. வெற்றியும் தோல்வியும் ரெண்டு படிகள் தான். ஒரு படியில உங்களை நீங்க உணர்ந்துக்குவீங்க, இன்னொரு படியில உங்களை நீங்க திருத்திக்குவீங்க. இதுதாங்க வாழ்க்கை. தோல்விங்கிறது வாழ்க்கையில வந்தாதானே வெற்றி அடைகிறது எப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். தோல்வியிலிருந்து நாம எதையும் கத்துக்கலனாலும் பரவாயில்ல, மனசு தடுமாறாம இருந்தாலே போதும். சில நேரங்கள்ல வெற்றியே கிடைக்காத தோல்வி கூட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குங்க. குழந்தையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் வெற்றி மட்டுமே நோக்கமா வச்சுதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் தோல்வியை விரும்பாதது அதை விட கசப்பான உண்மையா இருக்கு. தோல்வி இல்லாத இடத்துல வெற்றி மட்டும் எப்படி கிடைக்கும்? குழந்தையா இருக்கும்போது நாம எடுத்து வைக்கிற முதல் அடி கூட தோல்வியில தான் முடியுது. அதுக்காக நாம வாழ்க்கை பூரா நடக்காமலா இருக்கும். நம்ம அம்மா கிட்ட தோத்து போனா அன்பு கிடைக்குங்க, அப்பா கிட்ட தோத்து போனா அறிவு கிடைக்கும், நம்ம துணைவன் கிட்டேயோ துணைவி கிட்டேயோ தோத்து போனா மகிழ்ச்சி இரட்டிப்பாகும், நம்ம பிள்ளைகள் கிட்ட தோற்று போனா பல மடங்கு பாசம் வரும், சொந்தங்கள் கிட்ட தோத்து போனா உறவு பலப்படும், நண்பன் கிட்ட தோத்து போனா நட்பு உறுதிப்படும். இப்படி கூட வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில தோற்று போனா.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில்

0: ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500 மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15000 மேற்பட்ட பல்வேறு முகமைகளைச் சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1000 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல்துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்க பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைகளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.

0: காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
1: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படும் சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி அந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேகா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாடவீதிகளில் வலம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 1:55. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். நேர்களே,
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி

0: அது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இனி கேட்கலாம் பாடல் ஒன்று. நேரம் படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல்.

0: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். குமரன் பிராண்ட் கருவாடு.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, பூரே மணக்கும் உன்னத சுவை.
2: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேரம் 2:15. இனி கேட்கலாம்
3: அகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் தேசிய வேலைவாய்ப்பு சேவை, நேஷனல் கேரியர் சர்வீஸ் NCS. இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த உன்னத திட்டமானது வேலை தேடுபவர்களையும் வேலை வழங்குபவர்களையும் இணைக்கும் ஒரு பாலமாகவே செயல்படுகிறது. இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் NCS இன் முக்கியமான அம்சங்கள் என்பது வேலை தேடுபவர்களுக்கு, அதாவது தனியார் மற்றும் அரசு துறைகளில் உள்ள ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொழில் வழிகாட்டுதல் என்பது 3000 மேற்பட்ட தொழில் விருப்பங்கள் மற்றும் 53 மேற்பட்ட துறைகள் பற்றிய விரிவான தகவல்களும் இடம்பெறுகின்றன. திறன் மேம்பாடு, மைக்ரோசாஃப்ட் மற்றும் TCS அயான் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து இலவச ஆன்லைன் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு முகாம்களை அறிந்து கொள்ள தங்களது மாவட்டத்திற்கு அருகில் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் குறித்த அறிவிப்புகளையும் இத்திட்டத்தின் வாயிலாக பெறலாம். மாதிரி தொழில் மையங்கள், நேரில் சென்று ஆலோசனை பெறுவதற்காகவே தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் பதிவு செய்ய விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதளம் NCS.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று

ஜாப் சீக்கர் என்பதை தேர்ந்தெடுத்து உங்களது விவரங்களை பதிவு செய்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் சேர விரும்புவோர் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஏதேனும் ஒரு அடையாள சான்று அவசியம் தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேர கட்டணம் குறித்த விவரங்கள் என்பது இந்த சேவையை பயன்படுத்தவோ அல்லது பதிவு செய்யவோ எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் தேசிய வேலைவாய்ப்பு சேவை நேஷனல் கேரியர் சர்வீஸ் NCS திட்டம் குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு சிறந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டது சிவாஜி படத்திற்காக பாடலை பாடினார்கள் உதித் நாராயணன் மற்றும் சின்மையை. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். நேர்லி தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
3: நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1110.
5: தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர் குமரன் பிராண்ட் கருவாடு.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, பூரை மணக்கும் உன்னத சுவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நேரம் சரியாக 2:31. இனி கேட்கலாம்

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி விரிவா சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. நேற்றைய நிகழ்ச்சியில தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகள் இதோட தாக்கம் எப்படி பரவுச்சு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் இந்த தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: ஒரு தேன்கூட்டுக்குள்ள இந்த வண்டுகள் போன பிறகு தேனீப்பூச்சியின் தாக்குதலிருந்து தப்பிச்சு எப்படி இந்த பெட்டிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக தேனீக்களை வந்து இரண்டு வகையான வழிமுறைகள் மூலிமா அதோட எதிரிகளை பெட்டியிலிருந்து விரட்டி அடிக்கிறது. ஒரு வழிமுறை பொதுவாக வந்து தேனீக்களை விட பெரிய உருவமுடைய குளவி, இந்த கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குளவி, இவற்றை என்ன பண்ணால் கிட்டத்தட்ட 20 30 தேனீக்களிருந்து ஒன்று சேர்ந்து பந்து மாதிரி மாறிடும். பாலிங்னு சொல்லுவோம், பந்து மாதிரி மாறிடும். நடுவில் வந்து குழவி இருக்கும், அதை சுற்றி 20-30 தேனீக்கள் ஒன்று சேர்ந்து பந்து மாறி மாறி இந்த பந்தோட உள்பகுதியில் வெப்பநிலையை வந்து 60°C அதிகரிச்சிடும். ஸோ இந்த வெப்பநிலை தாங்காமல் உள்ளே இருக்க குழவி இறந்து போயிடும். ஆனால் தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இது ஒரு வழிமுறை. அடுத்த இன்னொரு வழிமுறை என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா தாக்கி அழிக்கிறது. ஒரு புது எதிரி, அது ஒரு பள்ளி இருந்தாலும் சரி குழவி இருந்தாலும் கூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தேனீக்கள் அதை கொட்டி அதை கொன்றும். இந்த ரெண்டு வழிமுறைகள் மூலிமா தான் தேனீக்கள் அதோட எதிரிகள் வந்து பெட்டிக்குள்ளே வராமல் தடுக்குது. ஆனால் இந்த ரெண்டு வழிமுறைகளையும் இந்த சிறு தேன்கூடு வண்டுகளை வந்து தந்திரமாக ஏமாற்றி தப்பிச்சிடுது. முதல்ல வந்து இதோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை சுற்றி வந்து தேனீக்கள் ஒரு பந்து மாதிரி உருவாக முடியறதில்ல, அதனால் வெப்பநிலையை அதிகப்படுத்தி கொல்ல முடிவதில்லை. அடுத்து ரெண்டாவது, இந்த வண்டுகளை கொத்தி கொல்லணும்னா என்னாகுனா தேனீக்கள் வருதுன்னா உடனடியாக இந்த வண்டுகள் அதோட கால்கள் உணர்கொம்புகள் இவற்றை எல்லாத்தையும் உள்ளே சுருக்கிட்டு அப்படியே படுத்துரும், நகராம படுத்துரும். ஆனால் இதோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். எப்படி ஒரு ஆமை வந்து படுத்துருச்சுனாக்க வேறு எந்த ஒரு உயிரினமும் அதை ஒன்றுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த வண்டுகள் இந்த மாதிரி படுத்த பிறகு தேனீக்கள்னால் கொட்டி அதை கொல்ல முடியறதில்ல. ஸோ இந்த ரெண்டு வகையான வழிமுறையில் தேனீக்கள்லேருந்து இந்த வண்டுகளும் தப்பிச்சுக்கிறது. இது ஒன்று. அடுத்து வந்து இந்த வண்டுகள் வந்து தேனீக்களோட தாக்குதலிருந்து சமாளிக்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான விசித்திரமான மற்றும் தந்திரமான நடைமுறைகளையும் கொண்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து இதுக்கு உணவு வேணும். ஒரு பெட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த வண்டு 6 ஒரு வருஷத்தில் உயிரோட்டம் இருக்கும், அதுக்கு உணவு வேணும் இல்லையா. அந்த உணவை தேனீக்களையே ஏமாற்றி தேனீக்கள்கிட்ட இருந்தே அது பெற்று சாப்பிட ஆரம்பிச்சிருது. பொதுவாக ஒரு கூட்டுக்குள்ள வந்து அந்த சிறு தேன்கூடு வண்டு நுழைஞ்சிருச்சுன்னா அந்த பெட்டிகளை பாதுகாக்கக்கூடிய தேனீக்கள் அதை விரட்டிக்கிட்டு போகும். ஸோ விரட்டிக்கிட்டு போகிறப்ப என்னாகுன்னா இந்த வண்டுகள் வந்து தேன்கூட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு வெடிப்புகள் இடுக்குகள் மூளைகளை போய் உள்ளே நுழைஞ்சிக்கும். ஸோ இந்த சிறு வெடிப்புகளை வந்து வண்டுகள்னால் உள்ளே போக முடியும், ஆனால் தேனீக்கள்னால் உள்ளே போக முடியாது. ஏன்னா தேனீக்கள் வந்து உருவத்தில் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போய் இந்த வண்டுகளை ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அதுக்கு உணவு வேணுங்கிறப்ப என்ன பண்ணுன்னா தேனீக்கள்கிட்ட இருந்தே இது பெற்றுக்கொள்ளும். இங்கே என்னன்னு பார்த்தோன்னா தேனீக்களோட ஒரு குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வயல்வெளியில் வந்து அந்த மதுரம் சேகரிக்க செல்லக்கூடிய தேனீக்கள் மதுரத்தை சேகரிச்சுக்கிட்டு வந்த பிறகு கூட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுன்னா மற்ற தேனீக்கள் அதன் உணர்கொம்புகள் மூலிமா வந்து இந்த மதுரம் கொண்டு வந்திருக்கிற தேனீக்களை வந்து அதோட வாய்ப்பகுதியில் தட்டும். உணர்கொம்புல வச்சு உடனடியாக இந்த மதுரத்தோட கூடிய தேனீக்கள் இந்த மதுரத்தை கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற தேனீக்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து தேனீக்களில் இருக்கக்கூடிய ஒரு குணம். இதே மாதிரி இந்த வண்டுகள் என்ன பண்ணுன்னா மறைவான இடங்கள்லேருந்து மதுரம் கொண்டு வர தேனீக்களோட பின்பகுதியை அதோட உணர்கொம்புகள் மூலமாக தட்டும். ஸோ தட்டுறப்ப மதுரத்தோடு இருக்கக்கூடிய தேனீக்கள் என்ன நினைக்கணும்னா மற்ற தேனீக்கள் தான் அதை தட்டுதுன்னு நினச்சிட்டு அதோட வாயில் இருக்கக்கூடிய மதுரத்தை வந்து இந்த வண்டுகளுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி தேனீக்கள் கிட்டேருந்து தேனை சேகரித்து இந்த வண்டுகள் உணவாக வச்சுக்கிட்டு தான் 6 ஒரு வருஷம் வரலும் இந்த கூட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நடத்தைக்கு வந்து என்ன சொல்லணும், சமூக ஒட்டுண்ணி வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதன் மூலம் வண்டுகள் வந்து சிறைப்பட்டு வெடிப்புக்குள்ளே இருந்தாலும் பட்டினியினால் இறந்து போக

வருது, இல்லாமல் பல மாதங்கள் வரல பெட்டிக்குள்ளேயே உயிரோடு இருக்குது. அடுத்ததாக இந்த உடல் சார்ந்த பாதுகாப்பு, உடல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறது, கைகாலில் மடிச்சுக்கிட்டு நம்ம ஆமை மாதிரி படுத்துக்கிறதுனால இந்த தேனீக்கள் இந்த வண்டுகளை கொட்டி கொல்ல முடிவது இல்லை. அடுத்து வந்து இனப்பெருக்க வேகம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண் வண்டுகள் வந்து தேனீக்களோட பார்வையில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், முட்டைகளை வந்து தேன்கூட்டோட வெடிப்புகள், இடுக்குகள், தேனீக்கள்னால உள்ள நுழைய முடியாத சிறு சிறு துளைகளில் வந்து கூட்டம் கூட்டமாக இட்டு வச்சிருது. அதனால் இந்த பெண் வண்டுகள் இடக்கூடிய 1000 முதல் 2000 முட்டைகள் வர முழுசாக பொறிச்சு தேன்கூட்டம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிடுது. இதோட தாக்குதல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய தேனீ கூட்டங்களில் தான் இந்த வண்டுகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த தேனீ எண்ணிக்கை குறைவாக இருக்க கூடுகளை வந்து இந்த வண்டுகள் மிக துல்லியமாக கண்டறிஞ்சு தாக்குதலை வந்து அங்கு ஏற்படுத்துறது. அடுத்து எந்த மாதிரி நேரங்களில் இதோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும், தேனீ கூட்டங்களில் வந்து தேனீக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா 3 நேரங்களை இதை குறிப்பாக கவனிக்கணும். 1, தேனீக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது என்னாகும், கூட்டம் பிரிஞ்சு போயிடும். ஸோ கூட்டம் பிரிஞ்சு போகிறப்ப பெட்டியில் இருக்கக்கூடிய தேனீக்களில் பாதி தேனீக்கள் பிரிஞ்சு வெளியில் போயிடும். அப்போ ஒரிஜினலாக பெட்டியில் இருக்க தேனீக்களோட எண்ணிக்கை வந்து குறைந்து போயிடும். 2, நம்ம பெட்டியை 2 பிரிக்கும்போது, இது வந்து தேனீ வளர்ப்பாளர்களுக்கு தெரியும், ஒரு கூட்டத்தை 2 கூட்டமாக பிரிக்கிறது, அந்த மாதிரி பிரிக்கிறப்ப என்னாகும், கூட்டத்தோல் வலு வந்து குறைஞ்சி போயிடும், எண்ணிக்கை ஈக்களோட எண்ணிக்கை குறைந்து போயிடும். 3, தேன் எடுக்கும் பருவத்தில் வந்து அதிகமாக தேன் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, அந்த தேன் சேகரிப்பு அறவை 1 அறைக்கு பதிலாக 2 அறை 3 அறை அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னாகும்னா தேனீ பெட்டிக்குள்ளே வந்து இடைவெளி நிறையா வரும். இந்த 3 நிலைகள்லேயும் தான் வண்டுகளோட தாக்குதல் அதிகளவில் இருக்கும், தேனீ கூட்டங்களை வந்து அதிகமாக தாக்கி சிதைச்சிட்டுரும். அடுத்ததாக வந்து சில வகையான வேதிப்பொருட்கள், இந்த வண்டுகள் வந்து தேன்கூட்டில் இருக்கும்போது தேனீக்கள் மற்றும் மெழுகின் வாசனையை வந்து தங்களோட உடலில் பூசிக்குது. இதனால் தேனீக்கள் பல நேரங்களில் மறைவிடத்துலேருந்து வண்டு வெளியில் வந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியறதில்லை, ஏன்னா இந்த வாசனையினால். அடுத்து இந்த வண்டுகள் பறக்கக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை மற்றும் ஈஸ்ட் வந்து தேனை புளிக்க செஞ்சு ஒரு விதமான கெட்டுப்போன வேதிப்பொருளை காற்றில் பறப்புது. இந்த வேதிப்பொருள்னால என்னாகுன்னா இந்த ஈக்களுக்கு இந்த வேதிப்பொருள் பிடிக்காது, இந்த வாசனை வந்த உடனே இந்த ஈக்களை வந்து கூட்டை விட்டு பறந்து போயிடும். அதனால் வண்டுகள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த பெட்டிகளில் அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு வண்டுகள் மற்ற பெட்டிகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக வந்து எவ்வளவு கடுமையான சூழ்நிலையும் இந்த வண்டுகள் தாங்கி வளரக்கூடிய திறனுன்றது. முதிர்ந்த வண்டுகள் உணவோ இல்லை தண்ணீரோ இல்லாமல் 2 வாரம் வரலும் உயிர் வாழக்கூடியது. மேலும் தேன் மற்றும் மகரந்தம் கிடைக்கும் பட்சத்தில் தேனீக்கு இல்லாத வெற்று கூடுகளில் கூட இவை 50 நாட்களுக்கு மேல் உயிர் வாழும் தன்மையுடையவை. இதன் கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப குளிர்காலத்தில் குளிர்னாலையும் பாதிக்கப்படுறதில்லை, வறட்சியான காலத்தில் மண்ணில் இருக்க வெப்பநிலையினாலையும் பாதிக்கப்படுறதில்லை. அந்த மாதிரி குறைவான வெப்பநிலை அதிகமான வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தன் உடலில் உள்ள வளர்சிதை மாற்றத்தோட வேகத்தை கூட்டியோ குறைச்சி பாதகமான சூழ்நிலையை வந்து இந்த வண்டுகள் வந்து தாங்கி வளருது. ஸோ இந்த பல்வேறு வகையான காரணங்களால்தான் இந்த வண்டுகளோட தாக்குதல் தேனீப்பெட்டியில் ஏற்பட்டுச்சுன்னாக்க தேனீப்பெட்டியோட கூட்டம் முழுசாக அழிஞ்சு போயிடுது. அடுத்ததாக நம்ம இதோட சேத அறிகுறிகள் தேனீப்பெட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு வகையான சேத அறிகுறிகள் மூலிமா இதோட தாக்குதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து தேன் அடைகளோட சிதைவு, 100 கணக்கான புழுக்கள் வந்து தேன் அடைகளை துளைச்சி உள்ளே செல்வதனால அந்த தேன் அடைகளில் இருக்கக்கூடிய அந்த அருகோண வடிவ அமைப்பு முற்றிலுமாக சிதைஞ்சு போயிடும். மேலும் இந்த வண்டுகள் வந்து தேனீக்கள் வந்து கூட்டுப்புழுகாக மாறி இருக்கக்கூடிய அறைகளின் மேல் மூடிகளை வந்து திறந்து உள்ளே இருக்கிற புழுக்களை வெளியில் எடுத்து உண்ணக்கூடிய திறன் படைத்தது. அதனால் தேன் அடைகள் முற்றிலும் சிதைவிட்டு போயிடும். அடுத்ததாக வந்து தேன் நொதித்தல் மற்றும் கசிதல், இது ஒரு முக்கியமான அறிகுறி. வண்டுகளும் அதோட புழுக்களும் அதோட உணவு பாதையிலையும் அது கழிக்கின்ற மலத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் வந்து கொடேமியா உமரி. இந்த ஈஸ்ட்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து இட்லி சுடுறப்ப மாவை கரைச்சி வச்சோம்னா மாவு புளிச்சு போகுது, புளிச்சு போகிறது காரணம் என்னென்னா இந்த ஈஸ்ட் தான். அந்த ஈஸ்ட் வகையை சேர்ந்த ஒரு விதமான உயிரி வந்து இந்த கழிவுகள் இருக்குது. ஸோ இந்த தேனீக்களின் புழுக்கள் தேனை சாப்பிட்டுட்டு கழிவுகளை வெளிப்படுத்தும் போது கழிவுகளில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்டு தேன் கூட்டில் இருக்க தேனில் கலந்து தேனை புளிக்க செஞ்சிருது. அதனால் என்னாகுன்னா தேன் புளிச்சு போய் அழுகுன ஆரஞ்சு பழத்தோட வாசனையோடு இருக்கும். மேலும்

இந்த ஈஸ்ட் பொருட்களை வந்து தேனை நொதுக்கி செஞ்சு மனிதனின் பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லாமல் தேனை மாற்றிடும். இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தேனோட அடர்த்தி குறைஞ்சி போயிடும். நமக்கு தெரியும், தேன்னாலே தண்ணியோட அடர்த்தி அதிகமானது, அதனால தான் அந்த தேன் வந்து அடைகளில் அப்படியே இருக்குது. ஸோ இதனால் தேன் அடர்த்தி குறைஞ்சி போகிறதுனால தேனில் வந்து காற்று குமிழ்கள் உருவாகும். அடுத்து புளிச்சு போன இந்த தேன் வந்து கொல கொலன்னு மாறிட்டு தேன் அடைகள் வந்து வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் பத்தி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள்.
1: பெட்டியோட அடிப்பலகையில பார்த்தோம்னா இந்த மாதிரி கெட்டி போன தேன் வந்து கொட்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா துர்நாற்றம்.

அதுக்கடுத்து வந்து தேனீக்கள் வந்து கூட்டை விட்டு ஓடி போயிடுறது. வண்டுகளோட கடுமையான தாக்குதல்னால அழுகிய ஆரஞ்சு பழ வாசனை வந்து பெட்டியிலேருந்து வீச ஆரம்பிக்கும். மேலும் ஆரஞ்சு நிறத்தில் உருவாகக்கூடிய இந்த பிசுபிசுப்பான தேன் திரவத்தின் நாற்றம் வந்து தேனீக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த நாற்றம் வந்துச்சுன்னா உடனடியாக தேனீக்கள் பெட்டியை விட்டு ஓடி போயிடும். மேலும் பெட்டியில் இருக்கக்கூடிய ராணி தேனீ வந்து முட்டையிடுறதை நிறுத்திடு. அதனால் பனி தேனீக்கள் வந்து அதோடய புழுக்கள், தேன், மகரந்தம் இது எல்லாத்தையும் இந்த பெட்டியிலேயே விட்டுட்டு ஓடி போகிறதுனால அந்த கூடு வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அடுத்ததாக வந்து தேன் சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த வண்டுகளோட தாக்குதல் ஏற்படும். கூடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் அடைகள், நார்மலாக வந்து தேன் பெட்டியிலேருந்து அடைகளை எடுத்து நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு நாளோட சேகரித்து வச்சுட்டு பிறகு தேனை எடுப்போம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து தேனை பதப்படுத்தாமல் அப்படியே சேகரித்து வச்சுருந்தோம்னா அந்த கூடுகளில் இந்த வண்டுகளோட முட்டைகள் இருந்துச்சுனாக்கா எந்த விதமான தேனீக்களும் பாதுகாப்பு இல்லாதால முட்டைகள் முழுசாக பறித்து ஆயிரக்கணக்கான புழுக்கள் உருவாகி அந்த இடத்தையே நாசம் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வண்டுகளோட தாக்குதல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அறிகுறிகள். அடுத்த என்ன மாதிரியான பொருளாதார இழப்புகள் இந்த சிறு தேன்கூடு வண்டுகள்னால தேனி வளர்ப்பு தொழிலுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து தேன் உற்பத்தி இழப்பு. வண்டுகள் வந்து தேனை புளிக்க செஞ்சு பாழாக்கிறதுனால அறுவடை செய்யக்கூடிய தேனின் அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இதனால் பாதிப்படைந்த தேனை வந்து மனிதர்கள் உட்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அடுத்ததாக வந்து இந்த மெழுகு உபகரணங்கள் வந்து சேதமாகிறது. தேனடைகளை வந்து முழுசும் சேதமடைகிறதுனால தேனீக்கள் புது தேனடைகளை உருவாக்கணும். இந்த தேனடைகளை உருவாக்குவதற்கு தேனீக்களுக்கு அதிகளவு ஆற்றல் தேவைப்படுது. இந்த ஆற்றலுக்கு வந்து தேனீக்கள் அதிகளவு தேனை உற்பத்தி பண்ணணும். பொதுவாக வந்து 1 கிராம் இந்த மெழுகு உற்பத்தி பண்ணுறதுக்கு தேனீக்கள் 8 லிருந்து 10 கிராம் அளவு தேனை சாப்பிடணும். ஸோ அந்தளவு தேன் என்னாகும், மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடியது. அடுத்ததாக வந்து தேனி கூட்டத்தோட அழிவு. தேனீக்கள் வந்து கூட்டை விட்டு ஓடி போகிறதுனால தேனி வளர்ப்பவர்கள் தங்களோட முதலீட்டை வந்து முழுசாக இழக்கக்கூடிய அபாயம் இந்த வண்டுகளினால் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் வர்த்தக தடைகள், இந்த வண்டுகள் பாதிப்புள்ளான பகுதிகளிலிருந்து தேனீக்களையோ ராணி தேனி, தேன் பெட்டி மற்றும் தேன் சார்ந்த எந்த ஒரு பொருளையும் வந்து பாதிப்பு இல்லாத மற்ற இடங்களுக்கு மாற்றுவதற்கு வந்து சர்வதேச அளவில் வந்து தடை இருக்கிறதுனால இந்த தேனி வர்த்தகத்தில் வந்து மிகப்பெரிய தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வண்டுகளினால் ஏற்படும். ஸோ இதுவரையில் நம்ம இந்த வண்டுகள் எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு, இதோட அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த முக்கியமானது ஒருங்கிணைந்த முறையில் வந்து இந்த வண்டுகளை எப்படி கட்டுப்படுத்துறது. இந்த வண்டுகளை வந்து முழுசாக கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட மேலாண்மை முறையும் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம முழிஞ்ச வரலோ சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது மூலிமா இந்த வண்டுகளோட தாக்குதல் வராமல் தடுத்துக்கலாம். முதல்ல பண்ணையோட சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு. முதல்ல வந்து அடிப்பலகை, தேனடை மற்றும் தேன் பொருட்கள் இவற்றை வந்து வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். பெட்டியோட அடிப்பகுதியை சுத்தம் செய்து மெழுகு துகள்கள் மற்றும் கழிவுகள் இருந்தால் அதை வந்து உடனடியாக அகற்றிடணும். அடுத்து நம்ம பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து தேனீ கூட்டங்கள் ஆய்வு செஞ்சதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நல்ல வலிமையான தேனீ கூட்டங்களில் வந்து இந்த வண்டுகளோட தாக்குதல் இருக்கிறது இல்லை. பொதுவாக ஒரு இந்திய தேனீ பெட்டியில் வந்து வலிமையான கூட்டம்னு சொன்னோம்னா அந்த பெட்டியில் வந்து கிட்டத்தட்ட 30,000 வேலைக்கார தேனீக்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு தேனீக்கள் இருக்கக்கூடிய கூட்டங்களில் வந்து வண்டோட தாக்குதல் வந்து சுத்தமாகவே இல்லை. அதனால் எப்போவுமே வலிமையான கூட்டத்தை பராமரிக்கணும். தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த எண்ணிக்கை குறையிறதுக்கு தகுந்த மாதிரி அடைகளை நம்ம வெளியில் எடுத்துடணும். எப்போவுமே பெட்டியை பார்த்தினா பெட்டியில் இருக்கிற அடைகளில் 2 பக்கமும் தேனீக்களை வந்து முழுசாக மறைச்சிருக்கிற அளவுக்கு எண்ணிக்கை இருக்கணும். அந்தளவுக்கு இல்லைனாக்க தேவையில்லாத அடைகளை வெளியில் எடுத்துடணும். அடுத்ததாக வந்து சூரிய ஒளி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த புழுக்கள் வளர்வதற்கு ஈரப்பதம் ரொம்பவும் முக்கியமானது. அதனால் வந்து தேனீ பண்ணையில் எப்பவுமே நிழலான ஈரப்பரம் மிகுந்த இடத்துல வந்து இந்த பெட்டிகளை வைக்காமல் சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய இடங்களில் வந்து பெட்டிகளை வைக்க வேண்டும். இதனால் என்ன ஆகுனாக்க அதிகப்படியான சூரிய ஒளியினால் இந்த கூட்டுப்புழுக்கள் உருவாகுவதும் தடைப்படும், புழுக்களோட வளர்ச்சியும் தடைப்படும். அடுத்து மண் பராமரிப்பு. தேன் பெட்டி வைத்துள்ள இடங்களில் வந்து நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேணும். ஏன்னா ஈரமான மண்ணில் தான் இந்த புழுக்கள் விழுந்து கூட்டுப்புழுவாக மாறுது. நல்ல வடிகால் வசதி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டை சுற்றியுள்ள மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு அதில் வந்து வேப்பம்புண்ணாக்கு போடுறது மூலிமா மண்ணில் விழக்கூடிய புழுக்களையும் கொல்லலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்களையும் நம்ம கொண்டலாம். அடுத்து வந்து இடமாற்றம். பெட்டிகளை ஒரு இடத்துல

0: வந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இடமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும். வண்டு பாதிப்புக்குள்ளான பகுதியிலிருந்து பிற பகுதிகளுக்கு பெட்டிகளை வந்து மாற்றுறது வந்து அறவே செய்யக்கூடாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொள்ளாச்சி ஆனைமலை பகுதிகளில் இந்த வண்டுகளோட தாக்குதல் அதிக அளவில் தென்படுவதனால இந்த பொள்ளாச்சி ஆனைமலை பகுதிகளிலிருந்து பெட்டிகளை மற்ற இடங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதோ அங்கு மற்ற பெட்டிகளை கொண்டு வந்து வைப்பதையோ அறவே தவிர்க்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட பெட்டிகளில் இருக்கக்கூடிய தேனடைகளை வந்து எடுத்து நம்ம தீயில எரிச்சிடணும். அதன் மூலிமா வண்டுகள் புழுக்களை வந்து கொண்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெட்டிகளையும் சட்டங்களையும் வந்து தீ துப்பாக்கி, அதாவது ஃபயர் கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தீ துப்பாக்கி மூலிமா பொசுக்கிறதுனால அதோட வெடிப்புகளில் மறைந்து வாழக்கூடிய வண்டுகள் வந்து முழுசாக அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் வண்டோட தாக்குதல் வந்த பிறகு இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு வகையான பொறிகள், வண்டு பொறிகள் வந்து இருக்குது. இந்த வண்டு பொறிகளை வந்து தேனிப்பெட்டியோட சட்டங்களுக்கு நடுவில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன ஆகுனாக்க, இந்த பொறிகளை வந்து சமையல் எண்ணெய் இல்லைன்னா வினிக்கர் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஊற்றி வைக்கிறோம். இந்த வண்டுகள் உள்ள நுழைஞ்சோன்னே தேனீக்கள் இந்த வண்டுகளை துரத்தும் போது இந்த வண்டுகளை வந்து மறையிறதுக்காக இந்த பொறிகளுக்கு உள்ளே போகும். உள்ளே இருக்க எண்ணெயிலையோ வினிக்கர்லையோ மாட்டி இறந்து போயிடும். அடுத்ததாக தேனீப்பெட்டியின் அடிப்பலகையில் வந்து வண்டுகள் பூந்து போகக்கூடிய அளவுக்கு துளைகள், சிறு சிறு வெடிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும். மேலே இந்த பெட்டியில் வந்து அடிப்பலகைக்கு மேலே சிறு சிறு துளைகள் கொண்ட தட்டுக்களை வச்சு அதுக்கு கீழே எண்ணெய் தடவுனா தாள்களை வச்சிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, இந்த துளைகள் கொண்ட தட்டுக்கள் மேலே வண்டுகள் விழும்போது அந்த துளைகள் வழியாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தாள்களை இந்த வண்டுகள் ஒட்டிக்கும். துளைகள் சிறிதாக இருக்கிறதுனால தேனீக்கள் இந்த துளைகள் வழியாக வந்து கீழே வர முடியாது. மேலும் இந்த தேன் பெட்டிகளோட மூளைகளில் டைட்டமேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண் நிரப்பப்பட்ட பிளாஸ்டிக் பொறிகளை வச்சுக்கலாம். இந்த மண்ணில் வந்து இந்த வண்டுகள் விழப்போது காயங்கள் ஏற்பட்டு இந்த வண்டுகள் வந்து இறந்து போயிடும். மேலும் உயிரியல் முறையிலிருந்து பல்வேறு வகையான நூற்புழுக்கள், எதிரி பூஞ்சானங்கள் வந்து இருக்குது. இதன் மூலிமாவும் இவற்றை நம்ம கட்டுப்படுத்தலாம். மண்டின் புழுக்கள் மண்ணுக்குள்ளே போய் கூட்டுப்புழுவாக மாறுது. ஸோ இப்படி மாறுறதுனால தேனீப்பட்டியை சுற்றி உள்ள மண்ணில் இந்த பூச்சிகளை தாக்கக்கூடிய நூற்புழுக்களை நம்ம பயன்படுத்தலாம். இரண்டு வகையான நூற்பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ஸ்டெய்னர்னிமா கார்போகேப்சே, இன்னொன்று ஹெட்டரோட்ரப்டிஸ் பாக்டீரியோஃபோரே. இந்த இரண்டு வகையான நூற்பொருட்களை ஒப்பிட்டு கீழே இருக்க மண்ணில் நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள், கூட்டு புழுக்கள் அழிஞ்சு போயிடுது. மேலும் எதிரி பூஞ்சானங்கள் மெட்டாரைசி மணிசோப்ளியே, பெவேரியா பிசியானா போன்ற பூச்சிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பூஞ்சைகளையும் வந்து நம்ம மண்ணில் போடுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்கள் வந்து இயற்கையாகவே இறந்து போகும். அடுத்ததாக வந்து இந்த நிகழ்ச்சியோட முடிவுரைக்கு நம்ம வர்றோம். ஸோ இந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிறு தேன் கூடு வண்டுகள் இந்தியாவில் வந்து இந்திய தேனீ, ஐரோப்பிய தேனீ இனங்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ தேனீ வளர்ப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தற்போதைய காலத்தில் இது இருந்தாலும் முறையான கண்காணிப்பு, சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒருங்கிணைந்த மேலாண்மை நடவடிக்கைகள் மூலிமா இந்த வண்டுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். தமிழகத்தில் உள்ள தேனி வளர்ப்பாளர்கள் தங்களின் பண்ணை தூய்மையை பேணுவதன் மூலமும் நவீன பொறிகளை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த உயிரியல் மேலாண்மை முறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் வண்டுகளிலிருந்து தேனீக்களை பாதுகாத்து அதிகமாக லாபம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இந்த வண்டு குறித்து தேனி வளர்ப்பாளர்கள் அனைவரும் விழிப்போடு இருக்கணும். மேலும் இந்த வண்டு குறித்த ஏதாவது நிகழ்வுகள், அதாவது எது அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுதுன்னா உடனடியாக அருகிலுள்ள வேளாண்மை அறிவியல் மையம் கேவிகே அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியல் துறையை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த தேன்கூடு வண்டுகளை அழிக்கிறதுக்காக எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தேன்பெட்டிக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினா தேனீக்கள் செத்து போயிடும், இல்லைனா தேனோட தரம் குறைஞ்சி போயிடும். மேலும் தேனீக்கள் பெட்டியை விட்டு மொத்தமாக ஓடி போயிடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த சிறு தேன்கூடு வண்டிகளோட தாக்குதலிருந்து தேனீ வளர்ப்பாளர்கள் தேனீ கூட்டங்களை பாதுகாக்கணும்.
1: இதுவரைக்கும் தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளோட மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தேன்கூடு வண்டுகளோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குது, எப்படி இனப்பெருக்கம் செய்யுது, உணவை எப்படி சேகரிச்சுக்குது, இதன் மூலமாக தேனீக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, தேனின் தரம் பாதிக்குது, மொத்தத்தில்

0: தேனீக்கள் அந்த கூட்டை விட்டு வெளியில போயிடுது. இதையெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம்? இந்த தாக்குதலை எப்படி நாம மேலாண்மை செய்யலாம்? இது போன்ற பல்வேறு விவரங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்று

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
2: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்னு
6: தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
7: டோன்ட்
5: மிஸ் இட்.
0: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இனி தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு, பகல் ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு 5:30 கேட்கலாம் நேயர்களே. வணக்கம்.

0: நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஒரு நேர் பாடல் தொகுப்புங்க, 11 மணிக்கு போடுவாங்க.
1: என்னது பாடல் தொகுப்பதாவே இருக்கே, நேயர் இருக்கே,
2: இன்றைய நேயர் இருக்கு.
0: என்ன வேணுங்கறத குடுப்பாங்களோ நேரம் மறைஞ்சு குடுக்கறீங்க, அப்படியே காலையில மத்தியானம் எல்லாமே ஒரு தாயை போலங்க. கோவை வானொலிங்க.
1: அடுத்த காலர், ஹலோ,
3: யாரு? வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.

0: வணக்கம், கோயம்புத்தூர் வானொலிக்கு பர்த்டே நல்வாழ்த்துகள்.
1: இது யாருங்க?
0: நாங்க வள்ளலூர்ல இருந்து பேசுறேன், துரைசாமி.
1: துரைசாமி சார் சொல்லுங்க. தேங்க் யூ, நன்றி, மிக்க நன்றி.
0: நான் எப்பவுமே எப்பவுமே கேட்டிருப்பேங்க. சரி, தோட்ட வேலை செய்யறேங்க.
1: என்ன வேலை செய்யறீங்க? தோட்டத்து வேலை. தோட்ட வேலை?
0: தோட்ட வேலை, விவசாயிங்க.
1: சரி, எங்க வச்சிருப்பீங்க ரேடியோ? புதுசா வர மொபைல் எல்லாம் ரேடியோவே குடுக்கறது இல்ல, முன்னாடி இருந்தது பாத்தீங்களா, அதுக்காக கேக்குறேன். சரி, அப்படி கேக்குறீங்க. எந்த இடம் சொன்னீங்க நீங்க? வெள்ளலூர் சொன்னீங்க, ரைட்?
0: ஆமா மேடம்,
1: வெள்ளலூர். எல்லாரும் கேப்பீங்களா வீட்ல?
0: எல்லாரும் கேக்குறீங்க. நான் ஒருத்தர் இருக்கேன் மேடம், என் பையன் வேலைக்கு போயிடுவேன் மேடம்.
1: சரி, உங்களுக்கு என்ன?
0: மாட்டு தோட்ட வேலை செஞ்சு கேட்டு மாடுகளை எல்லாம் பாத்துட்டு மேய்ச்சிட்டு போங்க மேடம்.
1: சரி, விவசாய நிகழ்ச்சி எல்லாம் நம்ம போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: சூப்பரா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ அடுத்த கலரியும் பாத்தறலாமா?
1: ஆமா ஆமா,
2: ஓகே.
1: அவங்களுக்காக நேரம் தானே இது.
2: ஆமா, ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ஆலங்கம்பு தனித்தல்ல டிகே ராஜேந்திரன் சார்.
1: சிகே ராஜேந்திரன் சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: பேசுறீங்க, கலகலன்னு பேசுங்க. பர்த்டே இல்லையா?
3: ஆமாமா, இல்ல. இந்த வானொலிக்கு, கோயம்புத்தூர் எஃப்எம் வானொலிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி.
3: இது மாதிரியே இன்னும் செய்யுங்க, சேவை செய்யணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா வாழ்த்துறோம் மேடம்.
1: நன்றி, தேங்க் யூ. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க?
3: 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கங்க ரேடியோ.
1: பழைய
3: சேனல்ல இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன்.
1: 26 வருஷமா தான் எஃப்எம் கேக்குறேன் நீங்க சொல்லணும் இல்லையா? இல்ல, 26 வருஷமா எஃப்எம் கேக்குறேன்.
3: 26 வருஷம் எஃப்எம் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி இருந்து அந்த இந்த சேனல் வருங்க, அதுல கேட்டுட்டு இருக்கேன் ரேடியோ.
1: வருது அது. கேளுங்க, கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. தேங்க் யூ.
2: அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: புனிமுத்து வந்து பேசுறேன் மேடம்.
1: புனிமுத்துல இருந்து. ஆ சரி, யாருங்க?
0: சச்சிதானந்தம்
1: சார். பேரு சொல்லுங்க.
0: ஜெயன் பிறந்தநாள் வாழ்த்துக்கங்க.
1: சரி, எல்லாம் ரைட். உங்க பேரே எனக்கு கேக்கலையே.
0: சச்சிதானந்தம்.
1: சச்சிதானந்தம், ஆ சொல்லுங்க.
0: ஜெயன் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நீங்க எவ்வளவு நாள் கேக்குறீங்க? பாருங்க, போலீஸ் சைரன் மாதிரி பக்கத்துல நீங்க ரேடியோ வச்சுட்டு கேக்குறீங்களா? அது அப்படி இருக்கு,
2: சவுண்ட் எஃபெக்டோட வந்திருக்காரு.
1: சரி, ஓகே
2: ஓகே. அப்ப அடுத்த நேருக்கு வழி விடுறதுதான் நல்லது. ஹலோ,
4: அன்புடன் இனிய மாலை வணக்கம் சகோதரி அவர்களே.
1: நன்றி சகோதரரே. சகோதரின் பெயர் என்னவோ?
4: வணக்கம் சகோதரி அவர்களே.
1: சரி, உங்க பேர் என்ன?
4: வேளாண்டி பாளையம் பாக்கிரேஷன் பேக்கரி. தான பாலாண்டி மேடம்.
1: பாலாண்டி? பாலா?
2: பாலாண்டி.
1: பாலாண்டி. சரி, ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. பாக்யலட்சுமி அண்ட் தனபாலா?
4: பாக்கிரேஷன் பேக்கரி இருந்து தன பாலன் பேசிக்கிட்டு.
1: உங்க மெசேஜஸ் எல்லாம் நான் படிக்கிறேனே, கேக்குறீங்களா?
4: பாக்குறேன் மேடம். நன்றி நன்றி, உங்களோட பேசுனதுக்கு இனிய மிக்க மகிழ்ச்சி.
1: சரி, நீங்க எவ்வளவு நாள் கேக்குறீங்க, எதெல்லாம் கேப்பீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்க.
4: காலையில ஒரு 6:00 இருந்து மத்தியானம் 12:00 வரையில உங்களுக்கு புரோக்கலாம் கேட்டுக்க வரையில கேட்டுட்டே இருப்பேன் மேடம்.
1: சரி, நீங்க என்ன செய்யறீங்க?
4: நீங்க பேசுற 11:30 to 12:00 பேசுறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குது. இந்த சகோதரி ஒரு நாளைக்கு எப்ப பாக்கலாமோ?
1: எந்த சகோதரிய?
4: ரொம்ப மாச ஆசையா இருக்கு எனக்கு.
1: எந்த சகோதரிய சொல்றீங்க?
4: நீங்க அவளை பேசுறது திருப்பி பேசுறது
1: என்னதான் சொல்றீங்க? என்னதான்
4: சொல்றீங்களா? எப்படி பேசுறமோ அந்த அளவுக்கு
1: அப்படி பிடிச்சிருக்காங்க. சரி, பாப்போம், ஒரு நாள் சந்திப்போம், நம்ம நிச்சயமா சந்திப்போம்.
4: உங்களை பாக்கணும் போது எனக்கு ரொம்ப ஆவலாக உள்ள.
1: கண்டிப்பா சந்திப்போம்.
4: நன்றி.

0: சொல்லுங்க
1: உள்ளங்கள்
0: வந்து எத்தனை பேர் வாழ்த்துறீங்க உங்களுக்காக, உங்களோட விஷஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நானே வந்துட்டேன் இன்னைக்கு. நன்றி, தேங்க்யூ சோ மச், மிக்க நன்றி. தொடர்ந்து உங்க மெசேஜஸ் நான்
1: எதிர்பார்க்கிறேன்.
2: ஓகே மேம், எனக்கு ஒரு கேள்வி.
0: என்ன கேள்வி?
2: எப்படிங்க மேம்,
0: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் உண்மை அந்த மாதிரியா?
2: அந்த மாதிரி தாங்க மேம். எப்படி உங்களால காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு க்ளோஸ் டவுன் வரைக்கும் எஃப்எம் வந்து கேட்டுட்டே இருக்க முடியுது?
0: நான் எஃப்எம் மட்டும் கேட்கறதுல எல்லாம் கேட்பேனே. இப்ப வந்து நம்மளுடைய பிரைமரி சேனல் வருது இல்லையா, அதையும் கேட்பேன்.
2: அதுதான் எப்படி
0: மல்டி அந்த காலத்துல ஒண்ணு அப்படியே, அது அப்படி இல்ல, அப்படி எனக்கு கேட்கும், கரெக்டா கேட்டுப்பேன். அப்படி சொல்றேனே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நான் சென்னையில இருந்தப்ப எனக்கு ரேடியோ மட்டும்தான் பிடிக்கும், எங்க வீட்டுல டிவியே இல்ல. 15 வருஷமா நான் டிவி வச்சுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி டிவி இருந்தாலும் நான் பார்க்கவே மாட்டேன். ஐ எம் அடிக்டட் டு ரேடியோ. ரேடியோ இல்லைன்னால என்னால இருக்க முடியாது. ரேடியோ கேட்காம
2: அது எனக்கு மாதிரி,
0: ஆமா ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம். அவர் சொன்னார் பாத்தீங்களா, ஒருத்தர் அம்மா அம்மா மாதிரி, தாய் வீடு மாதிரி நாங்களா, அந்த மாதிரி ரேடியோ வந்து எனக்கு அப்படிதான் இருந்திருக்கு. சின்ன வயசுல ரேடியோ தான், அப்பா வந்து ரேடியோ கேட்டு கேட்டு நம்மளை வளர்த்தினார் இல்லையா, அப்பா தான். நான் அந்த கடையெல்லாம் நான் சொல்றேன், ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம பேசுவோமா?
2: கண்டிப்பா, உங்களுக்காக பாடல் வருது. இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷலா பேசிட்டு இருக்கோம்.
0: அதிரடி சாங்கா?
2: அதிரடி சாங்ஸ் இருக்கு. வானவில் வானில் வாழ்த்துக்களோட சூப்பர் பாடல் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியிருப்பது.

அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் KG யேசுதாஸ் சித்ரா பாடியது. அதனைத் தொடர்ந்து வருஷம் 16 திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் KG யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்வது கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் இளையராஜாவும் சித்ராவும் பாடியிருக்கும் பாடல்.

அடுத்த பாடல்கள் அண்ணாநகர் முதல் திரு திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. அதனைத் தொடர்ந்து நல்லவன் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டீர்கள். தொடர்வது தேவர் மகன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஸ்வர்ணலதா, மின்மினி மற்றும் சிந்துஜா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நேரில் கேட்கலாம். இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலையில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. திருவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில். 6:40 முல்லைவனம். நேர்களை, இன்று இரவு 7 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். இதன் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 8 மணிக்கு தமிழ் செய்தி அறிக்கை, 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி. இன்று இரவு 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் தமிழாக்கம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோயில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நாளைய நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 5:51 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5:57 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரலின் 109 அதிகாரம் செய்நின்று அறிதல். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை. நிரலை நாளை காலை 7 மணிக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுடில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியை ஏற்றி வைத்து ஆற்றும் உரை நாளை காலை 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதன் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நாளை காலை 9 மணிக்கு சுதந்திர தின கொண்டாட்டம். தேசபக்தி பாடல்கள் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் மிருதங்கம், ஆர் ராமன் மோர்சிங். நாளை பகல் 11 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைப்பு சுதந்திரத்தாய் தந்த வரம். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை என்ற தலைப்பில் என் விஜயநம்பி, தன்னுரிமை என்ற தலைப்பில் எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை என்ற தலைப்பில் பி ஜோசி அபர்ணா, கருத்துரிமை என்ற தலைப்பில் எம் ராகவேந்திரன், நடுவர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நாளை பிற்பகல் 12:10 சங்கீதச்சார நிகழ்ச்சியில் தேசம் போற்றுவோம். சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சி பாடியவர் சோபனா விக்னேஷ், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், பி ஸ்ரீஹரி தப்லா. நாளைய பதியம் 1:10 பெருமைமிகு பாரதம். பாரதம் பிரதமரின் சூரிய மின்னமைப்பு இலவச மின்சார திட்டம் ஒரே சித்திரம் கேட்கலாம். நாளை மதியம் 2:15 ஆன்மீக பேருளி. மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே தி சந்திரசேகரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நாளை மதியம் 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புறப்பாளர்கள் வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நாளை மாலை 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இளைஞர்கள் என்ற அளவில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார். நாளை மாலை 5 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாடகம். தியோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம். நடித்துள்ளவர்கள் ராமசுவாமி, சுதர்ஷன், டி தாசரதி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். இந்த அலைவரிசையில் இன்று மாலை மொழிபரப்பாகும்.

0: activity. Meanwhile, IMD has issued an orange alert for heavy to very heavy rain today in Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand. Heavy rain is also likely in northern states including Delhi, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Vidarbha, Odisha, among others. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 6:10. இனி தொடர்வது பாமாலை நிகழ்ச்சியில் தலம் பலம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம் வழங்குகிறது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.
1: இன்று நாம் செல்லவிருக்கும் தலம் சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில். கோவில் எங்க அமைஞ்சிருக்கு? பெரம்பலூரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது சிறுவாச்சூர் என்கிற இந்த அழகிய சிறிய கிராமம். முக்கிய சாலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் திருக்கோவிலை அடையலாம். அந்த சாலையில் முகப்பில் பெரிய வளைவு இருக்கும். அது திருக்கோவிலின் பெயரை தாங்கி நம்மை வரவேற்கிறது. அதை தாண்டி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் நம் சிறுவாச்சூரை அடையலாம். கோயிலுக்கு போவோமா? சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் வாசலில் ஆஹா, இங்கிருந்தே பார்க்க முடியாது பெரிய திருக்குளம், பெரிய அகன்ற வெளிச்சுற்று, சிறிய ராஜகோபுரம். ராஜகோபுரம் தாண்டி உள்ளே சென்றால் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை அமைப்பை காண முடிகிறது. சரி, சிறுவாச்சூரில் மதுரகாளியம்மன் எப்படி வந்து குடிகொண்டாள், அந்த வரலாறை தெரிந்து கொள்வோமா? சிறுவாச்சூரில் பண்டைய காலத்தில் குடிகொண்டிருந்த தெய்வம் செல்லியம்மன். அங்கு வாழ்ந்த ஒரு மிக கொடூரமான மந்திரவாதி வில்லி சூன்யங்கள் செய்து மக்களை துன்புறுத்தி வந்தான். இப்படி ஒரு நாள் செல்லி அம்மனையும் தனக்கு ஏவல் செய்ய பணித்தான். அவள் கட்டுண்டு போகிறாள். இவனுடைய அக்கிரமங்களைக் கண்டு வெகுண்டெழுந்த காளி இங்கு வந்து சேர்கிறாள். ஒரு நாள் இரவு மட்டும் நான் இங்கு தங்கிக் கொள்கிறேன் என்று இத்திருக்கோவிலுக்கு வந்து செல்லி அம்மனிடம் கேட்கிறாள். நாங்களே இந்த மந்திரவாதியால் கட்டுண்டு கிடக்கிறோம், நீயும் மாட்டிக்கொள்ளாதே என்று கூறிவிடுகிறாள் செல்லி அம்மன். மகிஷனை வதம் செய்த காளிக்கு இவன் எம்மாத்திரம்? செல்லி அம்மனிடம் சொல்கிறாள், நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாதே என்று பிடிவாதமாக திருக்கோவிலேயே தங்கிவிடுகிறாள். மந்திரவாதி மறுநாள் காளியிடம் வந்து தனது வித்தைகளை காட்ட அவனை வதம் செய்கிறாள். மக்கள் ஆனந்த கூத்தாடுகின்றனர். காளிக்கு நன்றி கூறி தான் தன் அண்ணன் வாழும் மலைக்கு செல்ல இருப்பதாகவும், காளியம்மனி நீ இங்கேயே குடிகொள்ள வேண்டும் என்றும் வேண்ட, அதன்படியே மதுரகாளியம்மன் சிறுவாச்சூரில் எழுந்தருளுகிறாள். செல்லியம்மனும் தன் அண்ணன்

0: பெரியசாமி வாழும் மலைக்கு சென்று விடுகிறாள். இவளை மதுர காளி என்றும் மதுரை காளி என்றும் அழைக்கின்றனர். கணவனுக்காக மதுரையை அழித்த கண்ணகிதான் மதுர காளி என்றும் சொல்லப்படுகிறது. இங்கிருந்துதான் கண்ணகி கேரளத்திற்கு சென்றாள் என்றும் சொல்கிறார்கள். குலசேகர ஆழ்வார் திருவரங்கத்துக்கு செல்லும் முன் தன் குலதெய்வமான பகவதியிடம், அதாவது கொடுங்கலூர் பகவதியிடம் உத்தரவு வாங்குகிறாரே, அதிலேயே கண்ணகி என்றுதானே வருகிறது. அதனால் இதுவும் சரியாக இருக்கலாம் என்று நமக்கும் எண்ண தோன்றுகிறது. குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோவில் இது. சரி, இத்திருக்கோவிலில் ஏதாவது மாறுபட்ட வழக்கங்கள் உள்ளதா? ஆமாம், பிற ஆலயங்களிலிருந்து சில மாறுபட்ட வழக்குகளை கொண்டது இவ்வாலயம். இத்திருக்கோவில் திங்கள் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் நடை திறந்திருக்கும். விநாயகரை தவிர இத்திருக்கோவிலில் உபதெய்வங்கள் இல்லை. அம்மனுக்கு நெய்வேத்தியம் என்று பார்த்தால் மாவிளக்கு மட்டுமே. அதுவும் மாவிளக்கு மாவை நாம் வீட்டிலிருந்து எடுத்து செல்ல முடியாது, வெளியிலிருந்தும் வாங்கி வர முடியாது. நாம் அரிசியை மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். திருக்கோவிலில் உள்ள உரலில் இட்டு மாவாக்கி பின் மாவிளக்கு ஏற்ற வேண்டும். இந்த அரிசியை கூட திருக்கோவிலை சேர்ந்தவர்கள்தான் அதை மாவாக்கி தருகின்றனர். ஓ, இப்படி ஒரு வழக்கம் இத்திருக்கோவிலுக்கு உள்ளது. செல்லியம்மன் குறிப்பிட்ட அந்த பெரியசாமி அண்ணன் வாழும் மலை இத்திருக்கோவிலுக்கு வெகு அருகில்தான் உள்ளது. அந்த மலையை நாமும் பார்க்க முடிகிறது, அதையும் நாம் தரிசிக்கிறோம். இத்திருக்கோவிலில் தீபாராதனையின் போது முதலில் செல்லியம்மன் குடிகொண்டுள்ள மலையை நோக்கித்தான் தீபாராதனை காட்டப்படுகிறது. பின்புதான் இத்தலத்தில் உறையும் மதுர காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. சரி, அம்மனை தரிசிப்போமா? கருவறையில் அன்னை மதுர காளி 4 அடி உயரத்தில் வடதிசை நோக்கி அருள்பாலிக்கிறாள். உடுக்கை, பாசம், சூலம், அக்ஷய பாத்திரம் என்று தன் திருக்கரங்களில் ஏந்தி உள்ளாள். இடது திருவடியை மடித்து அமர்ந்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றிய கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். ஆதிசங்கர பகவத் பாதாள் இப்பகுதி வழியாக சென்றபோது தாகம் ஏற்பட்டதாகவும், அப்போது மதுரகாளியம்மன் இத்திருக்குளத்தை தோற்றுவித்து ஆதிசங்கரருக்கு காட்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சதாசிவ பிரம்மேந்திரர் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் இத்திருக்கோவிலில் உச்சிகால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. அந்த உச்சிகால பூஜை சமயத்தில் 2 கோடாங்கிகள் கருவறை மண்டபத்திற்கு வெளியே இருந்து செல்லியம்மன் சரிதத்தையும் மதுர காளியம்மன் சரிதத்தையும் சொல்லி பாடுகிறார்கள். பாடி முடித்த பிறகுதான் தீபாராதனை நடைபெறுகிறது. கோவிலுக்கு நேர் வடக்காக சோலை முத்தையா ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த சோலை முத்தையா தெய்வம்தான் செல்லியம்மனுக்கும் மதுர காளியம்மனுக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறார். ஆண்டுதோறும் இத்திருக்கோவிலில் என்னென்ன திருவிழாக்கள் என்று அறிந்து கொள்வோமா? சமயபுரம் மாரியம்மனுக்கு எப்படி சித்திரை மாதத்தில் திருவிழாவோ, அதே போல் பூச்சுரிதழ் திருவிழாவும் இச்சித்திரை மாதத்தில் அமாவாசையன்று மதுரகாளி அம்மனுக்கும் பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது. பிறகு அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. தொடரும் விழாவின் போது வியாழன் அன்று வெள்ளி குதிரையில் தேரில் ஏறி மதுரகாளி அம்மனும் மற்ற தெய்வங்களான செல்லி அம்மனும் பெரியசாமியும் தேர் பவனி வருகின்றனர். சரி, 2 நாட்கள் மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்குமா? மற்ற விசேஷ நாட்களிலும் திறந்திருக்குமா? ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும், அமாவாசையின் போதும், சிவராத்திரி, நவராத்திரி, இன்னும் பிற விசேஷ நாட்களின் போதும் இத்திருக்கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும். கம்பீரமாக, அழகே உருவாக, நம்மை ரட்சிக்கும் தெய்வமாக, மதுர காளியாக சிறுவாச்சூரில் ஆட்சி புரியும் இவளை தொழுதவாறே நாம் விடை பெறுகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம். வழங்கினார் சௌம்யா.

பாமாலில் ஒழித்த பாடல்கள் சித்ரா, அதனைத் தொடர்ந்து பெங்களூர் ரமணியம்மாள் பாடிய பாடலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி இருக்கு. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: இருந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான்.

0: நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து AI ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக்க கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை

0: பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:42. தொடர்வது முல்லைவனம். முதல் பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியிருப்பது.

நேர்களே, நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்று 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக 7:15 ஒளிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை இன்று 8 மணிக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று 8:10 தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் ஆற்றும் உரை இன்று 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். முல்லைவனத்தில் அடுத்து வரும் பாடல் கிராமத்தெத்தியாயம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

ஒழித்த பாடல் மச்சான பார்த்தீங்களா திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் கே ஜே யேசுதாஸ் சுசீலா பாடியது. நிறைவாக ஆழ பிறந்தவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

எக்ஸ்ப்ளோரிங் சச் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் யங் பீப்புள் கேன் எம்பார்க் ஆன் நியூ பாத்ஸ் டு சக்சஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீங் ஆஃப் அவர் யூத் ஃபார்ம்ஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் ஃபியூச்சர் ஃபேமிலிஸ் அண்ட் சொசைட்டி ஆல்சோ ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மோட்டிவேட் அவர் யூத் டு மூவ் ஹெட் வித் என்தூசியாசம் ஸ்போர்ட்ஸ் ஆர் பீங் அடாப்டட் ஏஸ் எ மீடியம் ஃபார் ப்ரொமோட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் யூத் அண்ட் ஃபார் நேஷன் பில்டிங் அண்டர் த கேலோ இண்டியா ப்ரோக்ராம் ஸ்போர்ட்ஸ் இக்கோசிஸ்டம் இஸ் பீங் டெவலப்ட் அக்ராஸ் த கண்ட்ரி ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ் டு த நேஷனல் லெவல் த கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் அன்பிரசிடென்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ் தீஸ் எஃபர்ட்ஸ் ஆர் எல்டிங் குட் ரிசல்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டூர்னாமெண்ட்ஸ் தேர் ஹேஸ் பீன் எ ரிமார்க்கபுள் லீப் இன் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வைல் ஆர் கண்ட்ரி ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் யங் population, the number of senior citizens is also on the rise. The government has taken several initiatives to improve the quality of life of senior citizens. About 6 crore senior citizens of the age of 70 years and above can avail of free healthcare services of up to 5 lakh rupees per year. Society as a whole should be sensitive towards senior citizens, fostering a sense of belonging towards them and upholding their self-respect. My dear fellow citizens, we take pride in our tradition of overcoming the forces hostile to humanity for upholding truth and justice. On 26th of July, we observed Kargil Vijay Divas. Earlier on the 7th of May, we commemorated the completion of 1 year since the launch of Operation Sindoor. We remembered the unmatched valor of our armed forces. That historic operation against terrorism demonstrated the capability of the Indian armed forces to act with precision. It sent a clear and firm message to terrorists and those who support them that no matter where they hide, they will have to face the consequences of their actions. Suspension of the Indus Waters Treaty with the country that harbors terrorism is a decisive step in the interest of our nation, especially the farmers. For decades, Naxalism posed a serious challenge to the nation. Making India Naxal-free is a major achievement. Today, enthusiasm prevails in the areas once affected by Naxalism. All-inclusive development is underway in these regions. A large number of players took part in the Bastar Olympics and many artists showcased their talent in Bastar Pandum, which were enjoyed by a large number of people. 12 forts built to safeguard national pride associated with the Maratha military tradition have been included in the UNESCO World Heritage List last year. And this year, Sarnath, the site of Bhagavan Buddha's first sermon, has been included in the UNESCO World Heritage List. On the one hand, Bharat Bhumi has monuments of spirituality associated with Bhagavan Buddha. It also has symbols of our impressive ability to fight for preserving our pride and glorious traditions on the other. My dear fellow citizens, the development and well-being of every Indian is the real objective of building Viksit Bharat. The great nationalist writer Gurjada Appa Rao, who wrote in Telugu, conveyed a timeless message of patriotism in one of his songs. Desmunnu priminchu mona, manchi onnadi penchu mona, des motte matti kadoi, des monte manusuloi. The essence of these lines is love your country, foster goodness. A nation is not just its land, the nation is all its people. It is my belief that with the participation of the society and efforts of the government, people in every village, each town and all households across India will become healthier, happier and prosperous. With this all-inclusive spirit of patriotism, let us devote ourselves to the sacred national goal of transforming Swatantra Bharat into Viksit Bharat. Thank you. Jai Hind. ஜெய் பாரத்.

காற்றிய உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி தொடர்வது தேசபக்தி மெல்லிசை பாடல். பாடலை பாடியிருப்போர் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி

இதுவரை ஒலித்தது தேசபக்தி மெல்லிசை பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது கை.

அறிவித்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார்.
சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும்

0: தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:10:25 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவிழா வருவது தேசபக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமிர்தா பாடியுள்ள பாடல்

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள். இனி தொடர்வது தேசபக்தி திரை.

நேரம் 8:36:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசபக்தி திரையசை. அடுத்த பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதர் குரலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திலிருந்து.

0: ஜெய் ஹிந்த் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது தேசபக்தி திரையிசை. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global instability. Addressing the nation on the eve of Independence Day, President Murmu reiterates government's resolve to ensure development reaches every individual. Government taking comprehensive steps to curb use of unfair means in public examinations to safeguard future of students. President calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow.

0: that India stands in solidarity with the people of Colombia during these difficult times. Odisha remains caught in a relentless monsoon spell, with incessant rain triggering repeated flooding across the northern districts and leaving lakhs of people displaced. With the IMD forecasting more rain, an orange warning has been issued for 4 districts and yellow warning for 14 districts, keeping the flood situation under close watch. A report.
1: After repeated flood spells in the last 30 days, the Baitarani, Jalaka, Budhabalanga, Subarnarekha and Salandhi are once again swollen. Salandhi is flowing above the danger level while several villages remain marooned. In Mayurbhanj, the Budhabalanga has inundated the Betonati block. Many gram panchayats are affected, farmland lies submerged and roads and villages are waterlogged. The human distress is visible everywhere. Thousands have been evacuated. Many remain in shelters and residents in some pockets are voicing concerns over relief supplies and flood water entering their villages. The IMD has today issued an orange warning for Sundargarh, Jharsuguda, Bargarh and Sambalpur and yellow warning for 14 districts. More rain is likely to keep the flood threat alive. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: Meanwhile, IMD has forecast heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh and Uttarakhand till tomorrow. The Met Department has also predicted heavy rainfall over Bihar, Jharkhand, Madhya Maharashtra, Madhya Pradesh, Nagaland, Mizoram, Tripura, Manipur, Odisha for the next 2 days. The weather agency has forecast a generally cloudy sky with a spell of very light rainfall at a few places in the national capital tomorrow. On to sports. Indian Grandmaster R. Pragyananda bounced back from his previous round defeat to secure a convincing victory over Dutch player Jordan van Forest in the fourth round of the Sinkfield Cup. The win took Pragyananda's tally to 2.5 points from 4 games, placing him in a share of second position in the 10-player 9-round tournament. Pragyananda had suffered a defeat against Germany's Vincent Kramer in the previous round. His latest victory will boost his confidence and strengthen his bid for a podium finish. On the eve of the Parsi New Year, Navroz, President Draupadi Murmu has extended greetings and best wishes to all people of the Parsi community living in India and abroad. In her message, the President said that Navroz symbolizes new beginnings and renewed hope. President Murmu noted that the festival of joy and harmony reminds all of the values of coexistence and service to humanity. She highlighted that the Parsi community has made significant contributions to the country's development through its spirit of enterprise and philanthropy. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global instability. Addressing the nation on the eve of Independence Day, President Murmu reiterates government's resolve to ensure development reaches every individual. Government taking comprehensive steps to curb use of unfair means in public examinations to safeguard future of students. President calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi to lead the celebrations from the iconic Red Fort. 78 gallantry awards announced for Defence Forces and Central Armed Police Forces personnel. And flood situation remains grim in Odisha due to relentless monsoon spell. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
2: Neram, 9:15 madam.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை கேட்கலாம்.
5: ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், என்னன்னா சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்கில் வந்து நிச்சயமாக கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதில் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏற்றணுன்ற உணர்வு இருக்கணும். ஆனால் அந்த கொடியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?

0: காலையில் விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும், மாலையில் அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிடணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்காக அதனுடைய மேலே எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலெலாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்துலையோ முக்கா கம்பத்துலையோ ஏற்றக்கூடாது, முழுசாக அது கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது, அது வந்து கடையில் வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில் கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம், நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடிங்கிறது அதுதான் காரணம், அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான், இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது, அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
1: இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா கொடியோட கலர்லயே வந்து நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிளாக் கோட் வந்து என்ன சொல்லுதுன்னா கொடியை வந்து மேசை விரிப்பாவோ ஆடையாவோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய அறிவுரை என்ன சார் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை?
0: கொடியை கொடியாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது வந்து நீங்க சட்டையா போடுறேன் வேற மாதிரியான ஒரு மேசை விரிப்பா பயன்படுத்த அதெல்லாம் கூடவே கூடாது. எந்த வகையிலும் அந்த மூணு வண்ணம் வந்து ஒன்னா சேரும்போது அந்த மூணு வண்ணத்தின் நடுவில் அசோக சக்கரம் சேரும்போது அதுக்கு பொருள் வேறு, அது வந்து வழக்கமான துணி அந்த இடத்துல அது வழக்கமான துணியாக இல்லை, அந்த இடத்துல அந்த துணிக்கான ஒரு இடத்தை வந்து அது கடந்து அது ஒரு தேசியத்திற்கான அடையாளமாக மாறிப்போச்சு. அப்படின்னும் போது நீங்கள் இயல்பாகவே அதற்கான ஒரு உரிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை நான் வந்து சட்டையாக தச்சு போடுவேன் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஃப்ளாக் கோடும் அதுதான் சொல்லுது, ஆக்சுவலாக அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். அதில் என்னென்னா நம்ம ரொம்ப சில விஷயங்களை புனிதமாக வைத்துக் கொள்வது தவறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து கொடி என்பது ஒரு புனிதம், நாம் வந்து அதை மதிக்கிறோன்றதுக்கும் அது நமக்கு ஒரு வரலாற்றை சொல்கிறது என பார்க்கும் போது அந்த அடையாளத்தை எந்த வகையில் நாம் கொச்சைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு உரிய கௌரவம் என்னவோ அதற்குரிய வழிமுறை என்னவோ அந்த கொடியை ஏற்றி அதற்கு முன் நின் வணங்குவது மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர அதை நீங்க விதவிதமாக பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக இல்லை.
1: நிச்சயமா சார். இப்போ இந்த இயக்கம் வாயிலா மக்கள் செய்ய வேண்டியது என்ன சார், மக்களுடைய பங்களிப்பு இதுல என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்களால நிச்சயமாக வீட்டுல முடியும் போதெல்லாம் அந்த கொடியை ஏற்றி குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் கொடியேற்றுவது என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியம். ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து இந்த அடையாளம் இந்த ஒரு கேம்பெயின்றதுனுடைய ஒரு ஹோல் அர்த்தமே என்னென்னா நாம் தேசியத்தை மீட்டெடுப்பது தான். அந்த தேசியத்தை மீட்டெடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அந்த கொடி படும்போதெல்லாம் நமக்கு நமக்குள்ளான சிந்தனை, நம் நாட்டை பற்றிய சிந்தனை, நம்முடைய தலைவர்களை பற்றிய சிந்தனை, நம்முடைய முன்னோர்களை பற்றிய சிந்தனை, நாம் அடைந்த இந்த வளர்ச்சிக்கான வித்து எது என்பதை பற்றிய சிந்தனையை நாம் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும். அது பள்ளியானாலும் சரி, கல்லூரி ஆனாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஒரு சுதந்திரத்தினுடைய மகிமையை மகத்துவத்தை நாம் வந்து மீண்டும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இதை நான் பார்க்க. ஒன்றும் இல்லை, நாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கு? நாம் வந்து இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் சாத்தியமாகி இருக்குமா? நீங்கள் நம்முடைய அண்டை நாடுகள் பலதிலே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மோட சுதந்திரம் வாங்கிய ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிய சுதந்திரம் வாங்கிய நாடு கூட இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவரால் வந்து முழுமையாக வந்து தங்களுடைய சுதந்திர காற்றை இன்று வரைக்கும் அவரால் சுவாசிக்க முடியவில்லை. அப்போது நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெறாமல் அல்லது பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ராணுவ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறோம், அதன் வாயிலாக வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம், நம்முடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கிறார், நம்மளுடைய தாத்தா எப்படி இருந்திருக்கிறார், நாம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன விதமாக வளர்ந்து வந்திருக்கோம், இந்த சிந்தனைகள் மட்டுமே தான் நம்மை நம்முடைய சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எதையெல்லாம் மறந்து போய்விட்டோமோ இதெல்லாம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் ஒரு வாய் சொல்வார், இதெல்லாம் இயல்பாக ஏதோ எனக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லவா, இது இயல்பாக வந்துவிடவில்லை. இவையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னும் உயிரிழப்புக்கு பின்னும் ரத்தம் வேறுமா நடந்த பல்வேறு போராட்டத்துக்கு பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கண்ணெதிரில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வளர்ச்சியை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இந்த வளர்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றாலே போதும், நீங்கள் தேசியத்திற்கு நிச்சயமாக பங்களிப்பு செய்வீர்கள். அப்போ இயல்பாகவே இந்த தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள்

0: விருப்ப மாட்டீர்கள். இவையெல்லாம் தேசியத்துக்கு விரோதமானவை, இவையெல்லாம் தேசியத்தை மறுப்பவை, இந்த தேசிய உணர்வுக்கு எதிரானவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை, இவையெல்லாம் செய்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அவை ஒரு நியாயத்தை கற்பிக்காது. அந்த நியாயத்தை கற்பிக்க வேண்டுமென்றால் நான் எந்தெந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 50 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவையெல்லாம் தேசியம் என்ற உணர்வுக்கு மாற்றாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை இனங்காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இனங்காணுவதற்கான அடிப்படை புள்ளி என்ன? நாம் அடைந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது, எதனால் சாத்தியமானது, எப்படி இதெல்லாம் நடைபெற்றன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டால் இதனால் இதை மறுக்கக்கூடிய, இதை கெடுக்கக்கூடிய, இதை வந்து மலினப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிச்சயமாக நம் கண்முன்னே தெரியும். அப்பொழுது அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டியவை, அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய, அந்த பக்கம் போகவே கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு தெளிவான சிந்தனை போக்கை உருவாக்கி கொண்டு எதை ஏற்க வேண்டும், எதை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை பற்றிய மிகுந்த தெளிவான பகுத்துணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், வளர்ச்சிக்கு அடிப்படையா எது இருக்கு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சுதந்திரம் தான் வந்து அதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதல் நிகழ்வா வந்து வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டும் கொண்டாடப்படுது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தோட சேர்ந்து கொண்டாடப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: நமது ஒரு தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு அடையாள ரீதியாக மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நாம் வந்து தேசிய கொடி நம்மை முன்னின்று வழிநடத்தியதோ அதே மாதிரி நம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஷமாக நிறுத்தியது வந்து அந்த வந்தே மாதரம் பாடல்தான். எல்லா போராட்ட காலகட்டத்திலும் அந்த பாடலை ஒழித்து கொண்டுதான் தேசிய போராட்ட வீரர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுடைய அந்த ஒரு முன்னணி கீதமாகத்தான் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போ அந்த முன்னணி மக்களை ஈடுபடுத்திய ஒருங்கிணைத்த அந்த கீதத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இதே சமயத்தில் நாம் எப்படி தேசிய கொடியை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தேசிய கீதத்தையும் நாம் வந்து தேசிய பாடலையும் நாம் வந்து கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த தேசிய பாடல் என்பது இதே காலகட்டத்தில் நம்மை ஒருங்கிணைத்த ஒரு மிக பொருள் செறிந்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரலாறு, இந்த தேசிய கொடிக்கு என்ன வரலாறு இருக்குதோ அதற்கு இணையாக இந்த அந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 150 ஆண்டுகளாக நம்ம வந்து அதனுடைய ஒரு வரலாற்றை, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எங்கே எந்தெந்த விதமான ஒரு பயனை கொடுத்துருக்குது என்பதெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்படி வந்து தேசிய கொடிக்கு ஒரு அடையாளம் என்ற ஒரு இடத்தை நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரியான இன்னொரு மகத்தான அடையாளம் நம்முடைய தேசிய பாடல். அந்த பாடலை இன்றைக்கும் நாம் வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நீங்கள் எல்லா இடத்திலும் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது நாட்டுப்பற்ற வளர்க்கக்கூடிய வகையில் வந்து தேசிய கொடியும் தேசிய பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்றைய இளைய தலைமுறையிடையே இந்த இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்றை உருவாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க சார்?
0: அதாவதுங்க எப்படி இது வந்துன்னா திருப்பி திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய தலைமுறைக்கு வந்து பல குடும்பங்களில் வந்து அவங்களோட அன்றாட பிரச்சனையிலே அவங்க உழண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை என்ன, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இதெல்லாமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தேசிய பாடல் மீதோ அல்லது தேசிய சின்னத்தின் மீதோ எல்லாம் அவர்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்லும்போது அவர் சட்டென்று நிற்பார்கள். இது எதுக்காக இதை சொல்கிறாங்க, இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது, ஓ இந்த வகையில் இது முக்கியமாக இருக்குது, இந்த முக்கியத்தை நாம் தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம். ஏன்னா காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருந்தலைவர்களுடைய வீடுகளெல்லாம் நாம் வந்து கடந்து போய் கொண்டே இருந்திருப்போம், இந்த தெருவில் தான் அவர் வீடு இருக்கிறதா என்று பல சமயங்களில் வந்து நம்ம திருப்பி பார்த்து கேள்வி கேட்கும்போது, ஓஹோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓ இங்கே தான் அவர் வாழ்ந்தாரா, இங்கே தான் அவர் இருந்தாரா அப்படின்னு நம்ம, ஏன்னா நாம் அந்த தெருவை பல முறை பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி நாம் இந்த மாதிரியான சுதந்திரத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நிறுத்தினாமாப்பா, இதெல்லாம் தான்ப்பா இதுக்கான அடையாளம், இந்த பாடல் இது, இது வந்து கொடி அப்படின்னு ஒன்று, ஓ இது வந்து நம்மளை வந்து இது, அப்போது இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வச்சுருக்கா, இவ்வளோ தூரம் நம்ம தைரியமாக பேசுகிறோம், இவ்வளோ தூரம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறோம், நம்ம வந்து கடுமையான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த அடையாளங்கள் தான். அப்போ இந்த அடையாளங்களை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது இப்போ சிந்தனை வேறு விதமாக மாறும். இப்போ நாம் என்னத்தை உரிமைகள் பற்றி

0: பேசிக்கொண்டிருக்குமே நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கிறது இல்லைவா. அந்த கடமை என்ன? தேசியத்துக்கும் தேசத்துக்கும் நாம் என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சின்னங்கள் நிச்சயமாக உதவி செய்யும். அப்போ என்னாகும், பல பேருக்கு இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சார முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
1: நிச்சயமாக சார், அதாவது நாட்டு மக்களிடையே அந்த நாட்டு பற்றை வந்து இன்னும் மேலோங்க செய்யவும், சுதந்திர போராட்டம் அதன் பிறகு நாம் அடைந்த வளர்ச்சி இதெல்லாம் பற்றி மீண்டும் வந்து ஒரு முறை அவர்களுக்கு வந்து உணர்த்தவும் கூட இந்த இயக்கம் வந்து முற்றிலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
2: தொலைபேசி எண் 0442-51-5449.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
4: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
2: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத

மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று August 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை.
நமது

சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்

இன்று இருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ் நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு
ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை

பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்ப

அதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7ஆம் தேதி நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய
தேசிய பெருமையை

0: பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.

இன்றைய அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிரணாவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். என்சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நேர்களே,

இன்றைய அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிரணாவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நேர்களே,

அரங்கிசையில் தொடர்ந்து ராமநாதம் பஜேகம் என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி பந்துவராளி ராகம் ரூபகத்தாளம்.

நேரம் 10:27:30. நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி சரவணபவ எனும் பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: நேயர்களே, இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11 மணி.
2: 18ஆம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சுமாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
3: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
4: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
3: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
1: நிகழ்ச்சி இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:51 நிகழ்ச்சியில் ஆரம்பமாகும். 5:57 குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசன் அவர்களின் தெளிவுரையுடன். 6:10 இணைத்தாரம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:30-35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7 மணிக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை

கோட்டை புதுதில்லி செங்கோட்டை கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நாளை காலை 7 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பிரதமர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் நாளை 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக காலை 7:15 ஒளிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை மற்றும் 8:15 ஒளிபரப்பாகும் ஆங்கில செய்தி தொகுப்பு ஆகியன பிரதமரின் உரையைத் தொடர்ந்து இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு சிறப்பு அரங்கேசை சுதந்திர தின கொண்டாட்டம் தேசபக்தி பாடல்கள் பாடியவர் சுதா ரகுநாதன்.

0: தந்த வரம். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை என்ற தலைப்பில் என் விஜயநம்பி, தன்னுரிமை என்ற தலைப்பில் எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை என்ற தலைப்பில் பி ஜோசி அபர்ணா, கருத்துரிமை என்ற தலைப்பில் எம் ராகவேந்திரன், நடுவர் முனைவர் முத்து சந்தானம். படைப்பு மதுரை வானொலி. நாளை பிற்பகல் 12:10 சங்கீதசாலை நிகழ்ச்சியில் தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சி. பாடியவர் சோபனா விக்னேஷ், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், பி ஸ்ரீஹரி தப்லா. நாளை மதியம் 1:10 பெருமைமிகு பாரதம், பாரத பிரதமரின் சூரிய மின்னமைப்பு இலவச மின்சார திட்டம் முறை சித்திரம் கேட்கலாம். 2:15 ஆன்மீக போராளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர், அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள். நாளை மதியம் 3:00 சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புறப்பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நாளை மாலை 4:00 சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளையர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விஷாலாட்சி ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். நாளை மாலை 5:00 சுதந்திர தின சிறப்பு நாடகம். நியோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம். நடித்துள்ளவர்கள் ராமசாமி சுதர்ஷன், டி தாசரதி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி, கே பி குமார் ஆகியோர். நாளை 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து கிஷான் வாணி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ல வினோத்குமார் அவர்களையும் உரை கேட்கலாம். நாளை 8:00 80வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் ஜி அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கோத்தலத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து ஆற்றும் உரை கேட்கலாம். நிகழ்ச்சி நிலையில் கேட்டீர்கள். இன் தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Akhila. President Draupadi Murmu has said that Indian economy is the fastest growing major economy despite warfare and instability prevailing in several parts of the world. Addressing the nation on the eve of the 80th Independence Day this evening, the President highlighted that the growth rate of the Indian economy is expected to be more than twice the average global growth rate.
2: Even in such trying circumstances, our economy is moving ahead as the fastest growing major economy in the world. According to economic projections, the growth rate of the Indian economy is expected to be more than twice the average of global growth rate. Atmanirbhar Bharat Abhiyan has further strengthened the foundation of our economic progress and national security.
1: President Draupadi Murmu highlighted that making the country Naxal-free is a major achievement as for decades Naxalism posed a serious challenge to the nation. She said today the areas once affected by Naxalism are filled with enthusiasm.
2: For decades, Naxalism posed a serious challenge to the nation. Making India Naxal-free is a major achievement. Today, enthusiasm prevails in the areas once affected by Naxalism. All-inclusive development is underway in these regions. A large number of players took part in the Bostar Olympics and many artists showcased their talent in Bostar Pandum, which were enjoyed by a large number of people.
1: The President said that the students are the architects of India's future and emphasized that the government is undertaking comprehensive steps to reform public examinations.
2: Everyone must contribute through joint and concerted efforts to safeguard the present and future of our students. Public examinations become gateways to the opportunities for our students. The government is undertaking comprehensive steps to reform these examinations. The objectives of these reforms are to completely curb the use of unfair means in public examinations, make the examination system more transparent, more secure, and more trustworthy for the youth.
1: Speaking about the country's young population, the President said 65% of the country's population is below the age of 35, which is the most valuable asset. She said many of our youth are embracing the culture of job creation as they pursue the path of self-employment. President Murmu said India is moving ahead towards building a Viksit Bharat by the centenary year of independence.

0: Indian Grandmaster R. Pragananda bounced back from his previous round defeat to secure a convincing victory over Dutch player Jordan van Forest in the fourth round of the Sinkfield Cup. The win took Pragananda's tally to 2.5 points from 4 games, placing him in a share of second position in the 10-player 9-round tournament. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:10 நிமிடம். மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆகும் இணைதை நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.